0: இப்ப ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் உண்டாயிருக்கேக்கத்தான் ஒரு பிரசன்னம் வல்லமை இருக்கும். இங்கே சரீரம் பிரயணப்பட்டிருக்கு, ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல இறுக்கமான வல்லமை கொண்டிருக்கின்றது. அடுத்தது ஆவியில் சோதிக்கிறான், இந்த உலகம் வந்து பிசாசின் கையிலான் இருக்கு. என்னதான் தாண்டவமானாலும் பிசாசின் கையில தான் இந்த உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ளாதான் நாங்கள் வாழ்கின்றோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் அனல் கொண்டு துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை தியானித்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான், ஆவில அணுகூடும் பொழுதுதான் எந்த சோதனை வந்தாலும் உங்களை தாங்கலாம், எதிர்த்திருக்கலாம். அது அந்த ஆவியும் ஆத்மாவும் ஆவியும் சோர்ந்து போனால் நாங்கள் பிசாசின் கையிலே போய் விடுவோம். எனவே சரீரம் ஆவி ஆத்மா ஒன்றிணைந்து இணைந்து செயல்படும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அருமையான வெளிப்பாடு. மூன்று காரியங்களை சொன்னீங்க, மிக மிக ஆசுவமாக இருந்தது. அருமையான வெளிப்பாடு சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் காரியங்களை தேவன் அபரிவிதமாக ஆசிரிப்பாராக. உண்மையில் இந்த செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அநேகர்கிட்ட இந்த ஆன்மான சத்தியத்தை கண்டுகொள்வார். அதாவது மத்தேயு 4:11-12 மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. பிசாசு சோதிக்கிறான், ஒன்று சரீரத்தை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆத்மாவை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆவியை சோதிக்கிறான். ஆனால் ஆவியை சோதிக்கிறான் என்ன? அருமையான வெளிப்பாடு. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையேற்று செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன்.
0: இதுவரை நேரம்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: மத்தேயு 4:1-12 வசனங்களை அதற்குள் சரீரம் ஆத்மா ஆவி இருக்கு என்பதை இங்கே தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிசானு ஜெயந்தாஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் அடுத்த செய்தியை கடந்து செல்லாமல் ஒரு துதி ஆராதனை செய்வோம். பிரஸ்டோஸ்
2: progress.
3: ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென்.
0: கவி கவிந்தா, செய்திக்கு போகும் முதல் ஆவியில் அணுகொள்ள வேண்டும், வார்த்தையை தெளிவாக கொடுக்க வேண்டும். இப்போ நான் துதித்து ஆராதியுங்கள். ஒரு 15 நிமிடங்கள் தரேன், உங்களோட ஒப்பு கொடுக்கேன், நீ ஆராதியுங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். பாவியானவரே, இந்த துதிகளை ஆண்டவரே உடைய ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த அப்பா ஆவியானவரே நடத்த போத்திரம், சூத்திரம், சூத்திரம். உடைய நாமம் பலத்த துருதம், உடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், உடைய நாமம் மாட்சிமை நிறைந்த நாமம், உடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம், உடைய நாமம் யெகோவா சம்மாவா யெகோவா ஜீரா இருக்கிற நாமம். ஆவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. பரிசுத்தரே உங்களுக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவ தண்ணீரா எங்களை பெருக செய்கிற தகப்பனே அப்பா ஆண்ட இந்த சங்கமம் மொழிபெயர்ப்பை நீங்கள் செய்ய போறதுக்காய் சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆவியானவரே உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். வெள்ளமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தீமை நிறைந்த தேவன், அக்கினியான தேவன், கண்மலையான தேவன், கோட்டையான தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரலோக தேவனே சூத்திரம், பரலோக ராஜாவே சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். நேற்று மென்றும் என்றும் மாதங்கள் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறவரே அப்பா, நித்திய பிதாவா இருக்கிறவரே உங்களுக்கு நன்றிகளாண்டவரே, நன்றிகளாண்டவரே, நன்றிகளாண்டவரே, நன்றிகளாண்டவரே. இரக்கம் நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அக்கினியான தேவனே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓ, உங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறவரே இசையா ஆவியா இருக்கிறவரே அப்பா உங்களுக்கு சூத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே அக்னி மதிலா இருந்து எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே. ஹல்லேலூயா. உந்த நாமம் முயத்து மிடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன்

துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும்

மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆவியானவரே, அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பதினாயிரங்கள் சிறந்த பெரிய தேவனாயிருக்கிறீங்களே, மகிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே அப்பா, மாட்சிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே, அக்கினி மயமான தேவனாயிருக்கிறீங்களே அப்பா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இறங்கினது போல கர்த்தாவே, நீங்கள் அற்புதமான தேவனாய் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவனே. சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாமம் இடத்த ஆண்டவரே உயர்த்து இடத்துல ஆண்டவரே, நீங்கள் வாசம் செய்கிற தேவாதி தேவன் அல்லவோ. ஆவியானவரே, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அதிசயமான தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் எங்கள் தேவன் சமீபமாயிருக்கிறவர் அல்லவோ. ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். உம்மை யார் யார் எல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆவியானவரே, நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஓ என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களே பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காலே லூயா, காலே லூயா, காலே லூயா, காலே லூயா. உந்த நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம்.

உந்த நாமம் மகிமை பெற வேண்டுங்க தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டுங்க தாவே. துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்க துதிக்க அலங்கங்களை இடிய பண்ணுகிறது அல்லவோ. ஆவியானவரே சூத்திரம் சாத்தான் போட்ட பொல்லாத திட்டங்கள் எல்லாம் எஸ்ஸப்பா நீங்கள் உடைத்தருகிறதுவன், எஸ்ஸப்பா நீங்கள் தகர்த்தருகிறதுவன். ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவரே சூத்திரம். பரிசுத்தரே பரிசுத்தரே, மக்கு கூடான கோடி கூடான கோடி கூடான கோடி சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே அப்பா, உங்களை கோடி கோடி கோடி ஸ்தோத்திரமாண்டவரே, சோஸ்திரமாண்டவரே, சோஸ்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா உயர வேணும், உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே பெருக வேணும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ அக்கினி மதிலாக எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் பரிசுத்தர், யாக்கோப்பின் தேவன், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீங்களே. எங்கள் அடைக்கலமும் கோட்டை மாணவரே, எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமானவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அற்புதங்களை செய்கிற ஆவியா

சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் தேவனே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே, அங்கே சமாதானம் உண்டு என்று சொன்னீங்களே. ஆண்டவரே நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே சூத்திரம் பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ பலத்தை காட்டிலும் நீங்கள் பலத்தவர் அல்லவோ, பலத்தை காட்டிலும் நீங்கள் பெரியவர் அல்லவோ. ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை அல்லவோ ஆண்டவரே? நீரங்களை நடத்தி வந்த விதங்கள், நீரங்களை பாதுகாத்த விதங்கள் ஒவ்வொன்றை ஆண்டவரே நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ, ஆபத்து வேளைகளில் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை ஆண்டவரே தாங்கி நீரே, உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை மூடி நீரே ஆண்டவரே. எங்களுக்கு அந்த நிமிஷத்தில் கண்மலையா இருந்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே சோத்திரமாண்டவரே, பரலோக தேவனே, எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருக்கிறவரே, எங்கள் மறைவிடமே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லவோ, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரே. ஓ, கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் வருகிற தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே நன்றி நன்றி. பரிசுத்தரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். ஓ, உம்முடைய அளவிட முடியாத அன்புக்கு ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

பிரம்மாண்டவரே பரிசுத்தரே, கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் உயிரோடு இருக்கிறங்கள் தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமானவரே பரலோக தேவனே, ஆவியாயிருக்கிறவரே அபிஷேகநாதரே, அப்பா நீங்கள் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருதம், அதுக்கு நீதிமான் ஓடிப்போய் சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீங்களே. ஜீவனுள்ள தேவனே சோத்திரம். ஆண்டவரே துதிக்க துதிக்க வாசல்களை திறக்கிறவரே, ஆவியானவரே சோத்திரம். துதிகளினால தடைகளை உடைக்கிறவரே, துதிக்கும் போது தேவாவியானவரே நீங்கள் கட்டுக்களை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே நீங்கள் துதிக்கிற உள்ளங்களை தேடி வருகிற தேவாதி தேவனே. அப்பா உங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர்.

மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தால், இரண்டு மூன்று

0: இமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுத பாலேலூயா, உமகிமை விளங்குத பாமேன் ஆமேன். ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய கிருபை பெருக வேணும், நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆண்டவரே இரண்டு மூன்று பேர் இருந்தால் அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யுங்க இனிவரை நேரங்களோடு. தேவ பிரசன்ன நிறைந்த நேரமாய், தேவ அபிஷேகம் நிறைந்த நேரமாய், கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க கூட இருந்து பேசுங்க. ஒவ்வொரு வேளைகளோடும் தேவ பிரசன்னம் கூட இருக்க போறதுக்காய் சோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே வெளிப்பட போறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே சங்கம மொழிபரப்பை தொடர்ந்து உம்முடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்து ஜீவன் ஊருற்றாய் பெருக பண்ணுங்க மகேந்திரன் பிரதரைக்கும். ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே கிருபைகளை தாளந்த பலத்தை கொடுத்து
1: பாடும் பொழுது அபிஷேகத்தான் நிறைந்தோம். அதுக்காக தேவனுக்கு அருமையாக பாடலை பாடி துதித்து

0: இருக்கிறார். கத்தர் கூட
1: ஆமென்.
0: ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு கட்டிடுவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி சித்தன், நன்றி.
1: ஆமென்.
0: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கவி கவிந்தவர்கள். அந்த மகளை தேவன் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் தெய்வ செய்தியை கடந்து செல்வோம், ஜபம் பண்ணுவோம்.
1: Recording in progress.
0: சுவாமி, இந்த மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு தெய்வ செய்தியை கொடுக்க கிருபை செய்தி நேர்த்து தந்தி சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த செய்தி என்ன மரத்தில் நீர் பேசும், இந்த செய்தி மறு உழறுப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசோதித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. அண்டவரே இவ்வளவு நேரம் துதித்து ஆராதித்து தேவசையை கொடுத்து மீண்டும் ஒரு தேவசதிக்கு வரும்பொழுது ஆவியானவரே நீரே என்னை பிறப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும். ஆவியானவரே ஒரு அபிஷேகம் என்மேல் இறங்கட்டும், அபிஷேக மக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர், நான் பேசும் வார்த்தைகள் அழகாக தெளிவாக பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு ஏதேனில் ஜீவநதி. ஏதேனில் ஜீவநதி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இந்த செய்திக்கு நான் எடுத்த வேத தியான பகுதி ஆதிகாமம் 2:10. ஆதிகாமம் 2:10, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இந்த வார்த்தை பகுதியிலே அவர் எப்படி ஏதேன் தோட்டத்திலே வற்றாத ஜீவநதியாக இருந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் மட்டும்தான் ஆவியான் இருந்தார், புதிய ஏற்பாட்டு பிரசுத்தவங்கள் தான் அவருடைய வல்லமை உற்சித்தான் எண்ணிவிடக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறித்துவத்தில் ஆவியானவர் இருந்தார், உலகம் தோற்றம் முதற்கொண்டே அவர் மனிதனுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிறவர், ஆதியில் இருந்தே அவர் நதிக்கு அடையாளமாக இருந்தார் என்பதை நான் அறியலாம். கர்த்தர் மனிதனுக்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்ட போது அங்கே ஏதேனை உருவாக்கினார், ஏதேனுக்குள் ஒரு அழகான தோட்டத்தை ஏற்படுத்தினார். ஏதேன் என்ற வார்த்தைக்கு மன மகிழ்ச்சி என்ற அர்த்தம். மனிதனை சிருஷித்த ஆண்டவர் அவனுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்பினார். ஆகவே இந்த ஏதேன் மத்தியிலே விதம் விதமான கனிதரும் மரங்களும் செடிகளும் உண்டாக்கிவிட்டார். மனிதன் நித்தமும் அவருடைய மடியிலே செல்லப்புள்ளியாக இருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள், பெரிய உலகம், அதற்குள் ஏதேன், அதற்குள் ஒரு தோட்டம், அதுபோலவே நமக்குள்ளே ஒரு சரீரம், அதற்குள்ளே ஒரு ஆத்மா, அதற்குள்ள ஒரு ஆவி. சரீரம் உலகத்துக்கும் ஆத்மா ஏதேனுக்கும் ஆவி நடுவிருந்த தோட்டத்துக்கும் ஒப்புமையாக இருக்கிறது. ஆழமான சத்தியம் கவனமாக கேட்டால் தான் நீங்கள் இந்த அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ந்து அதை செழிப்பாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு நதியை வைத்தார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மகிழ்ச்சி ஆக்கினார். சங்கீதம் 65:9 என்று தாவீது எழுதுகிறார். ஆனால் ஏதேனுள்ள அந்த நதியின் பெயர் என்ன என்று அவர் எழுதவில்லை. நதியிலிருந்து இந்த 4 கிளை ஆறுகளின் பெயர் மட்டுமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத தவிர நதியின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நதி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் பொன் விளைந்ததாம், கோமோதகம் கல்லும் விளைந்ததாம். ஆதியாகம் 2:11-12. ஒரு சாதாரண நதி ஓடுமானால் அங்கே நெல், கோதுமை, பார்லி போன்ற பயிர்கள் விளையும். பொன் விளையும் என்றால் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாகவே கருதுகிறேன். வேதத்திலே பொன் என்ற பரிசுத்த விசுவத்தை குறிப்பது. இலங்கை நாட்டிலே ரத்தினபுரி என்ற ஒரு நாடு இருக்குது, ரத்னபுரா. அங்கே தங்கம் பொன் எடுக்கிறார்கள், கிண்டி கிண்டி எடுக்கிறார்கள். அதனால்தான் நாட்டுக்கு ரத்தினபுரி என்ற பேர் வந்தது. அப்படியானால் அந்த நதி என்ன நதி? அந்த நதியினுடைய பெயர் தாவீதுக்கு கூட தெரியவில்லை. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசகன் பரிசுத்தத்தை சந்தோஷிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த நதியின் பெயரை அவர் அறியவில்லை. அந்த நதியின் இரகசியத்தை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து தான். இந்த நதியினுடைய இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 7:38-39 குறிச்சு கொள்ளுங்கள். யோவான் 7:38-39. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடையாம போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நான் மீண்டும் ஒருமுறை விளக்குகிறேன். யோவான் 7:37-39 வசனங்கள் இப்படி எழுதுகின்றன. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, சாதி சமயம் போடவில்லை, எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. பார்த்தீங்களோ, விடை கிடைத்து விட்டதில்லோ. பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று சில பேர் உடனடியாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சில பேர் தாமதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். அவர் நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செழிக்க பண்ணுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் மிக மிக முக்கியம் என்று அநேகர் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிறதில்லை. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாயிறபடியினாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் என்னதான் இவ்வளோதான் செலவழிச்சு எந்த கல்யாண வீட்டுக்கு எந்த கேட்டுதற்கு போனாலும் அந்த பரிசுத்தாவியான தரும் மகிழ்ச்சியை இவரும் கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. நாங்கள் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தாளந்தை இந்த சங்கம வாழைக்கு கொடுத்து நித்திய கொடுத்து வரும்பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கேட்டுக்கொள்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, மறு உடம்புல கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்க உங்களுடைய வாழ்க்கை செழித்தோங்க செய்யட்டும். அந்த கவி கவிதா வந்து துதித்து ஆராய்க்கும் பொழுது பிரசன்னம், எனக்கு உற்சாகம் வந்து விட்டது. காரணம், இந்த துதி ஆராதனைகள் கேட்கும் பொழுது உண்மையில் ஒரு பிரசன்னமும் எங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தை தருகிறார். ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்க. அந்த நதி இன்று உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை செழிக்கோங்க செய்யட்டும். ஆமேன். பாருங்க, மூன்று யோவான் ரெண்டு சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். மூன்று யோவான் ரெண்டில் இருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமேன், ஆமேன் என்று விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியானவைய நதியை வைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தபடினால்தான் துதித்து ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம் இறங்குகின்றது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால்தான் வார்த்தையை கொண்டிருக்கும் பொழுது ஒரு வல்லமையை புறப்பட்டு போகும், கேட்கிறவர்கள் ஊடுருவி செல்லும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கத்தர் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்ட போது மனிதனுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். என்ன? தானும் ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டார். மனிதனுக்கு கொடுத்த கடமை என்ன? ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கத்தருடைய கடமை என்ன? தேவனாய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியால் அதை செழிப்பாக்குகிறீர். ஒரு தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது மனுடைய கடமை. தேவநதியினால் செழிப்புக்காக வேண்டியது கர்த்தருடைய கடமை. கல்லை புரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அற்புதம் செய்வது தேவனுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்தை தரிசு நிலமாக வைத்திராமல் வேத வசனத்தின்படி அதை பண்படுத்துவாயாக. உன் வாழ்க்கையிலே வருகின்ற கோபம், எரிச்சல் போன்ற களைகளை பிடுங்கி தோட்டத்தை சுத்திகரிப்பாயாக. வசனம் உள்ளத்துக்குள் ஆழத்துக்குள் செல்ல முடியாத சில கற்கள் ஓடுகள் போன்ற பாவங்களை அப்புறப்படுத்தி அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவநதி உங்களுக்கு வல்லமையாய் கடந்து வருவார். இந்த குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவன் நிச்சயமாக செழிப்பாகும். அதுக்கு என்ன தேவையற்ற எரிச்சல்கள், பிராமர்கள், வஞ்சன் இதெல்லாம் வெட்டி விட வேண்டும். ஒரு வெட்டு துண்டு பாருங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வரும்போது நமக்கு செழிப்பான சுதந்திரங்கள் உண்டு. நன்றாக கவனியுங்கள், செழிப்பான வாக்குத்தத்தங்கள் உண்டு. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீ என் வளர்ச்சியான தாங்குவேன். அநேக வகத்த கத்த நித்தம் வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிர்மலதாக்குவார். நீர்ப்பாசனம் தோட்டத்தை போடவும் மற்ற நீரிட்ட போடவும் இப்படி அநேக வாக்குத்தங்கள் இருக்கு. தாவீது ராஜாவோடு கூட சேர்ந்து நாமும் ஆண்டவர் நோக்கி பார்த்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்ல முடியும். நாங்கள் இலங்கையில் இருந்து பட்ட பாடுகள், வேதனைகள், ஒரு இரவு நித்திரை என்று உணவின்றி சமாதானமின்றி வேதனையோடு சஞ்சலத்தோடு தீயலோடு இருந்த எங்களை ஆண்டவர் கொண்டு இங்கே வந்து இந்த கனாதேசத்தில் வந்து விட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்காக தாளந்த கொடுக்க வேண்டும், அவருக்காக நேர்த்த கொடுக்க வேண்டும். காரணம், நான் இலங்கையில் இருந்திருந்தால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். ஆண்டவர்களை தூக்கி எடுத்திருக்க காரணம் அவருடைய துதி சொல்லி வருவார்கள் என்று. ஆமேன். இசையா 5:1, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. உலகத்தாரை பார்க்கலும் கத்தோடைய பிள்ளைகள் நமக்கு கதை செழிப்பான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கு இல்லை, ஆண்டவரை சொந்த ரச்சராயிட்டு கொண்டு அந்த ஒன்றான மெத்தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் செழிப்பான சுதந்திரம். காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே பரிசுத்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அந்த ஆவியானவர் நமக்குள் மலர்ச்சியையும் உற்சாகத்தையும் பெருநயம் பசுமையும் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தானையா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அவரை கைவிடவே கூடாது. வசனத்தை தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அத்துடன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதோடு இருக்கக்கூடாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த ஆவியினால் நிறந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பான செழிப்புள்ள வாழ்க்கை வேறு என்ன உண்டு, அதை ருசித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களெல்லாம் சும்மா இருக்க மாட்டார்கள். வார்த்தையை கொடுப்பார்கள், தாளந்தை கொடுப்பார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். காரணம், அவருக்குள் இருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் பிளப்படுத்துகிறார், போ இதனுடைய வார்த்தையை சொல்லு. ஆமேன். சங்கீதம் 72:6-7 சொல்லுகிறது. சங்கீதம் 72:6-7, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களை நீதிமான் செழிப்பான், சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அட்டிலுயா. நீதிமான் செழிப்பான். யார் நீதிமான்? நீங்கள் நானும் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே யார் யார் செழிப்பா என்பதை சலமோன் ஞானி திட்டமாக தெளிவு கொடுத்துக்கிறார். அது முக்கியமான மூன்று காரியங்கள் கொடுப்பார். முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நீதிமொழிகள் 12:25. ரெண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நீதிமொழிகள் 14:12. மூன்றாவது, கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழி 20:20. மீண்டும் இருக்கா அதிக தெரியும். முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மூன்றாவது, கத்தரை நம்புறோன்னு செழிப்பான். கத்தரை நம்புகிறோம், கைவிட மாட்டார். ஒற்றுப்போதும் கைவிட மாட்டார். கத்தரை நம்பி கைவிடப்பட்ட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் செழிப்பாக இருக்கிறார். காரணம், கத்தரு கத்தரங்களை கரம் பிடித்து நடக்கிற தேவன் என்ன. ஆவிக்குரிய செழிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய சார்ந்திருக்கிறது. அந்த செழிப்பிலே ஆவியின் வரங்கள் செயல்படுகின்றன. அந்த செழிப்பிலே 9 ஆவியின் கனிகள் இனிமையாக காணப்படுகின்றன. இந்த செழிப்பான ஆவி கனி உருவத்தில் காணப்படுவதை பார்க்கலாம். மேன்மையானது வேறு என்ன உண்டு? தெய்வ பிள்ளைகளே, நீ செழிப்படையும்படி இந்த பரிசுத்த ஆவினால் எப்பொழுது நிரம்பி இருப்பதாக. சில ஊழியக்காரர்கள் முழங்கால் பட்டு ஜெபித்த 2-3 மத்தியாலங்கள் இந்த அபிஷேகத்தாலே நிரந்திருப்பார்கள், அபிஷேகத்தாலே நடந்து கொண்டிருப்பார்கள். ஆமே. எசேக்கியல் 47:12 சொல்லுது. எசேக்கியல் 47:12, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாயிறபடியினாலே மாதந்தோறும் புது கனில கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 14:17, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் சொலிப்புள்ள காலங்கள் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயங்களை நிரப்புவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரன் சௌரியே, இன்று இலங்கையில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார். சிலர்கள் பானைக்கூட காணவில்லை. அப்படியாக சில மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் தேவன் எங்களுக்கு ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களில் இருப்பார். இந்த ஃப்ரிட்ஜ் திறந்தால் எதை சாப்பிட்றேன்னு தெரியாது. அந்த பழத்தை சாப்பிட்றதா, இந்த பழத்தை சாப்பிட்றதான். காரணம், இந்த ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மாமிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆதியாகமம் 2:10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்த ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நன்றாக கவனிக்கவும், நதி ஒன்று தான், நதி நதிதான். ஆனால் நதியிலிருந்து 4 ஆறுகள் பிரிந்தன. அந்த 4 திசைகள் ஓடுகின்ற நாம் அறிகிறோம். அதுபோலவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான்கு பிரிவான கடமைகள் உண்டு. நான்கு என்ன அது? இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாய்ச்சலாயிருப்பீர்கள் என்றார். அப்போது ஒன்று இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இங்கே நான்கு பகுதிகளை காண்கிறோம், நல்லா கவனிக்க வேணும். அதாவது அப்போது ஒன்று சொல்லுது, பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. நாலு பகுதி. முதல் பகுதி பரிசுத்த ஆவியினால் எருசலேமில் சாட்சியாக ஜீவிக்க வேண்டிய பகுதி. இரண்டாவது யூதேயா முழுவதும், மூன்றாவது சமாரியாவில், நான்காவது பூமியின் கடைசி பரியந்தம் நான் சாட்சியாக இருக்கணும். பூமியின் கடைசி பரியந்தம், முதலாவது எருசலேம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். பாருங்கள், எருசலேம் நாட்டிலே ஏதோ நடக்குதாங்கன்னா எருசலேமே எவரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் முழு நாடுகள் வந்து இஸ்ரவேலை எதிர்த்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், ஆவியானோட பிரசன்னம் அங்கே இருக்கு. இப்போ இந்த எருசலேமில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், அது இப்போ வா பூமியோட ஆவி கொண்டிருக்கிற சேட்டலைட் மாதிரி எதிரிகள் எங்கே வர்றான்னு கண்டுபிடிக்கணும், அடிக்கவும் எங்க மேலே இருந்து செய்யலாம். அது ஏதோ ஒரு ஸ்பிரிட்பிக் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள். உலகமே பயந்திருக்கிறது. எருசலேம் ஒரு சின்ன நாடு, ஈரான் ஒரு பெரிய தேசம். ஆனால் இன்று முழு உலகமே இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப காரியங்களை பார்த்து நடுங்கிறார்கள். அறிஞர் அறியர்னு தெரியவில்லை. அதாவது உலகத்தை சுத்தி கொண்டு கொண்டு அது எங்கே எதிரியாக எல்லாத்தையும் அடிக்கலாம், யாரையும் கொடுக்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். கத்தருடைய திட்டம், கத்தருடைய திட்டம் ஐயா. கத்தருடைய நகரத்தை இவராலும் அசைக்க முடியாது, இருக்க முடியாது. அது நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டிய சமாதத்தை சுட்டி காண்பிக்கிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நல்ல நித்திர வரும். சமாதான தலைவர் இயேசுன்னு. இன்று எல்லோரும் சமாதானத்துக்கு ஓடுறாள், காட்டுக்கு ஓடுறான், காட்டுக்கு ஓடுறான், தண்ணிக்க போகிறான், நெருப்புக்குள்ளே போகிறான், கற்பூரத்தை கொளுத்துறான், தேங்காய் உடைக்கிறான், மண்டி உடைக்கிறான், சமாதானம் பெறாது. இந்த சமாதானத்தை தேவனை கண்டுபிடிக்க வேண்டும். சமாதான தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் சமாதானம். அது பிசாது விடாது. சமாதானமாக குடும்பங்கள் இருக்க பிசாது விட மாட்டான். ஏதோ ஒன்றை கொண்டு வந்து உள்ளுக்கு புகுத்திடுவான். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம், நதி போன்ற சமாதானம். பாருங்க, அது ஒரு நதியில் இருக்கும்பொழுது, நான் வந்து இந்த விக்டோரியாவில் வந்து ஒரு 38-40 நிர்வச்சிக்கு போயிருக்கேன். நிர்வச்சி பார்க்குறேன்னா இவ்வளோ செலவென்றாலும் போய் பார்ப்பேன். இந்த நிர்வச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம். இந்த நிர்வச்சி சத்தத்தை கேட்கும்போது சமாதானம். இந்த நீர்கள் கல்லுகளை அடிபட்டு போகும்போது சமாதானம். அநேக நீருற்றுக்கள் இந்த நாங்கள் இடத்துல இருக்கின்றது. அதே போல ஆவியான நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம். உங்களுக்கு சமாதானம் வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அதில் நிலை கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் எல்லாம் நிரப்பும். எசாயா 48:18 வாசித்து பாருங்கள். உன் சமாதானம் நதியை போலும், உன் நூதி உன் நீதி சமுத்திரத்தின் அருகிலே போலும் இருக்கும். தேவ பிள்ளையே, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெய்வீக சமாதானம் வாழ்க்கையிலே செழிப்பாகும். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நீ சமாதானத்தை அறிக்க வேண்டியது, உத்தரவாதத்தை பெற்றுக்க என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. காலந்த கொடுக்கவனும் வார்த்தையோ மற்ற வார்த்தையை சொல்லுவோம், அந்த ஒன்றான மேய்த்தவன் யார் என்பதை அடிச்சு சொல்லுவோம். இசையா 52:7 நல்ல வசனம், சமாதானத்தை கூறி நற்கரையில் சுவிசேஷமாக அறிவித்து சிஷியனுடைய பாதங்கள் மலையில் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதான் இந்த வார்த்தையை குடிக்க ஊழியர்கள் எல்லாம் சமாதத்தோடு செழிப்போடு இருக்கிறார்கள். உண்மையாக உத்தவமாய் வார்த்தைக்கு நடுங்கி ஆவின் அபிஷேகத்தால் வார்த்தையை கொடுப்பார், தினமும் வார்த்தையை கொடுப்பார், சோர்ந்து போக மாட்டார். எந்த நேரம் கேட்டால் டக்குன்னு வார்த்தையை கொடுப்பார். காரணம், அவருக்குள் இருப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். இரண்டாவதாக, பரிசுத்தாவிய நதி செல்லுகிற அடுத்த இடம் நன்றாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த நதி செல்லுகிற அடுத்த இடம் யூதயா முழுவதும். யூதயா என்றால் தேவ ஆராதனை என்று அர்த்தம். லேயால் 4வது குமாரை பெற்றபோது இப்பொழுது கத்திரை துது பேர் சொல்லி அவனுக்கு யூதாண்டு பெயரிட்டான். ஆதியாகமம் 29:35. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கத்திரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட்டுக்கள் பாட வேண்டும். சங்கீதம் 34:1 என்ன சொல்கிறது? கத்திரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, துன்பங்கள், அதாவது வேதனைகள் வரும்பொழுது கத்தரை துதியுங்கள், அல்ல அறையப்பட்டுப்படி ஜெபியுங்கள். அவன் என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? கத்தரான் எக்காலத்திலும் சோசிருப்பான, இதோ பகல தோசிக்க எக்காலத்திலும் சொல்ல விடிய தோசிருப்பான, இதோ பகல இல்லை, எக்காலத்திலும் சோசிருப்பேன், துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். இந்த துதிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்தில் அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், எல்லாம் ஆசீர்வாதம் ஐயா. துதிக்க துதிக்க துதிக்க பெரிய ஆசீர்வாதம், தடைகள் முறியடிக்கும். மூன்றாவதாக, இந்த நதி சமாரியா முழுவதும் செல்லுகிறது. சமாரியா என்றால் என்ன? பின்மாற்றமடைந்த தெய்வ ஜனங்களை குறிக்கிறது. சமாரியாண்ட வார்த்தைக்கு காவல் கோரணும் அர்த்தம். பின்மாற்றத்தில் வாழும் ஜனங்களுக்காக நாம் காவல் கோரணும், உத்தரவாதத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் பின்மாற்றம் அடைகிறார்கள். உலக உலக காரியங்கள் இந்த பிசாசு வந்து இழுத்து கொண்டு போயிடும். நவ நாகரீகமான காரியங்கள், டிவியை துறந்தாலே அவ்வளவுதான், டிவியை துறந்தா அவருடைய வாழ்க்கை போயிடும். நல்ல காரியம் இருக்கு. தேவ நதியானவர் நமக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றி தேவ ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க உதவுகிறார், ஜெபிக்க உதவி செய்கிறார். ஜெபிக்கிறதுக்கு சில பேரை ஜெபிக்க வரை சொன்னால் தலையை சொல்வார்கள். தேவனுடைய ஜெபிக்க உடனே ஜெபிக்கும், நாட்டுக்காக ஜெபி, வியாஜஸ்க்காக ஜெபி, அந்த கருத்தாக ஜெபிக்க வேணும். சில பேருக்கு மயக்க கொடுத்தா வாங்கிடலாம், அப்படி அப்படி இருக்கக்கூடாது. கருத்தாய் சுருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருடைய நாமத்திலே செல்ல வேண்டியிருக்கிறது, அவருடைய சாட்சியாக ஜீவிக்க வேண்டியா இருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தம் என்ற வார்த்தையானது ரசிக்கப்படாத மக்களை நோக்கி சென்று அவர்களை கர்த்தண்ட திரும்ப சுவிசேஷத்தை குறிக்கிறது. அநேக பேர் நாங்கள் அதில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய எங்கள் கடமை. தேவ பிள்ளையே, நீ கத்தருக்காக நான்கு செய்யும் சொல்லுவா, ஊழிய செய். மற்ற 28:20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் ஐயா. ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், ஒரு மனுஷன் இல்லை. 28:20 வசந்தி வாசித்து பாருங்கள். குறிச்சு மற்ற 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருகிறது, சகல நாட்கள் உங்களுடைய கூட எங்களோடு இருக்கு ஐயா, சதா காலம் ஆங்கள் எங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள். முன்பு நாங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் மறுத்த எங்களை உயிர்ப்பித்த தேவன், விற்கிற பண்பாட்டிலிருந்து தூக்கிறத தேவன். இதை கேட்டுக்கொள்ள சகோதரனை சகோதரியே, இன்றைய நாளே அந்த ஜீவநதி எங்கே ஓடுது? உனக்குள் ஓடுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து நீ வார்த்தையிலே கொடுக்கும் பொழுது, அல்ல உனது பாடலை படிக்கும் பொழுது, அல்ல துதிக்கும் பொழுது பிரசன்னம் மூடும். ஜோம நோமா. அன்பான பரலோக தவப்பனே சுவாமி, சங்கம வானொலியிலே நித்திய வசியத்திலே ஏதேனில் ஜீவநதி என்ற தலைப்பிலே வேதாம ரீதியாக தேவ பிள்ளைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்கு நன்றி. பேசினவர் நீர் ஆண்டவரே, விளக்கத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த கேட்கிற பிள்ளைகள், இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க வார்த்தையை கற்றுக் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாங்க. எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி செய்தியாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராஜன் அழைக்க போறோம்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: அருமையான செய்தி.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்க எனக்கு ஒரு, நானே ஒரு செய்தி எடுக்க எனக்கு நாலஞ்சு நாட்கள் வேணும். ஆனால் பாஸ்டர் ஆண்டன் டக்குன்னு செய்து கொடுப்பார். காரணம், அவருக்குள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்து அந்த ஒன்றான தேவன் யார் என்பதை மக்கள் கண்டுகொள்ளணும். அந்த வாஞ்சையின் தாவம் அவருக்குள் செயல்படுறபடினாலே அவர் எந்த நேரம் சொன்னாலும் வார்த்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய பாடல்களும் எனக்கு விருப்பம். காரணம், அவருடைய பாடலே ஆறுதலாக படித்தாலும் அருமையான கருத்துக்குள்ள பாடல் செய்து கேட்ட பாடலை கடைசியில் படிப்பார். அது எனக்கு கேட்கும்போது ஆசீர்வாதம். எனவே இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அழைப்போம். பிரைஸ் லோர்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசனா. கடைசி செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் நாங்கள் தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் பேஸ்புக்கில் கூட உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பாஸ்டர் இப்படி கூட ஒப்பு கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மகேந்திரன் ஐயாவுடைய செய்தி எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. உங்களுடைய வழி, உங்களுடைய விளக்கங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், எந்த நிலையிலும் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பவுல் எப்படி ரோமன் 1:15 படி பவுல் சொல்லுகிறார், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்படியாக இந்த கடைசி காலத்துல நாங்களும் தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அறிய வேண்டும். இப்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி மதங்களில் இருக்கிற மனிதர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நீர் இடப்படும்படியாக உம்முடைய ஆவி அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக, நிரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், உம்முடைய இவர்களுடைய மனிதர்களுடைய எங்களுடைய கடினமான இருதயத்தை எடுத்து சதியான இருதயமாக மாற்றினீரே. அதே போல உம்முடைய ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து, 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்தீரே. அதே போல இன்றைக்கு பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், மதங்களிலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரோடு விடைப்பட்டு, யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இயேசுதான் வழி, சத்தியம், உண்மை என்பதை பைபிள் தான், பரிசுத்த வேதாகமம், இயேசுதான் ஒரே வழி, பரலோகத்துக்குள்ள வழி. அவர் மீண்டுமாக வந்து, யோவான் 14 அதிகாரத்தில் சொன்னபடி, நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். எங்களுடைய அவருடைய ராஜ்யத்தில் அந்த கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்து செல்ல வர இருக்கிறார். நாங்கள் ஆயத்தமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து, அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் ஒவ்வொன்றையும் கடைப்பிடித்து வாழும் பொழுது, அவர் எங்களுக்கு இந்த அவரால் எங்களுக்கு நன்மைகளை தராமல் இருக்க முடியாது. அப்பாவாக தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, தேவன் இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ரோமர் 16 வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்கள், வேதாகம வார்த்தைகளை நீங்கள் தியானித்து தியானித்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்கு தியானிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். வார்த்தையின்படிதான் வாழ்ந்தார். வார்த்தைக்கு புறம்பாக அவர் உற்று பாவம் கூட செய்யாமல், தவறு கூட செய்யாமல், 100% இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், தேவன் இயேசுவாக 1 யோவான் 3:8 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த உலகத்துல மரிப்பதற்காக மாம்சத்துல வெளிப்பட்டவர் தான் இயேசு. இந்த உலகத்தில பரிசுத்த ஆவி, பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பரிசுத்த மனிதனாக அவர் தன்னுடைய கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் இயேசு செயற்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனோடு அனுதினமும் உறவாடுவார். அன்றைக்கு அன்றைக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். பாருங்கள், ராம் முழுவதும் ஜபித்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். அதே அபிஷேகம் தான் எங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அனைவருக்கும் பாருங்கள் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். யோவான் 3:3 சொல்லப்படுகிறது, பாருங்கள், நிக்கதேமு ஒரு பரிசேயனாக இருக்கிறான், அவனுக்கு எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு இல்லாதவனாக அவன் அந்த சமயத்தை பிரசங்கித்தவன் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல வந்து அவன் கற்றுக் கொள்ளுகிறான் எப்படி மறுபடியும் பிறப்பதென்று. பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவதாக பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்று 1 பேதுரு 1:12 சொல்லுகிற அந்த பரிசுத்தாவியானவர், நீங்கள் ஜனத்தினால முழுக்கு ஞானம் ஸ்நானம் பெற்று இயேசு எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தெய்வம் என்னை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 ஜோவான் 1:படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறார். நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும் தேவனுடைய வார்த்தை. இது ஆதியில் இருந்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை. பார்கள் இருக்கிறார்கள், சரீர பிரகாரமான உணவாக நாங்கள் சாதாரண உணவை சாப்பிடுகிறோம், 3 நேரம் 4 நேரம் என்று. எங்களுடைய மாம்சத்துக்கு தேவையான உணவுக்காகத்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான் இந்த தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அவர்கள் இந்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக வரும் பொழுது இந்த பிசாசு இந்த உலகத்துல கட்டப்படுவான். 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இயேசுவோடு கூட வாழுகிற ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி உருவாகி இந்த உலகம் ஒரு சாபமான உலகம். இந்த உலகம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தது நிமித்தம் இந்த உலகத்தில முள்ளுகள் குறுக்குகள் முளைத்தது. பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் பொழுது வருத்தத்தோடு பிள்ளை பெற வேண்டும், கணவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும். பாருங்கள், இந்த விதைகளை நடும் பொழுது பாருங்கள், விதைகள் இந்த களைகளை பிசாசுதான் விதைக்கிறான். பாவத்துக்கு பின்பாக மனிதன் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு சாபம் இந்த உலகத்தில ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளை பெறும் பொழுது பெண்களுக்கும் கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெற வேண்டி இருக்கிறது. இதுதான் இந்த சாபமான உலகம். இந்த சாபமான உலகத்தை ஆசீர்வாதமாக உலகமாக இயேசு கிறிஸ்து தன்னுயிரை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவன் மீண்டும் வந்து எங்களை அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யம். பாருங்கள், மிருகங்கள் கூட இந்த உலகத்துல உனாயும் ஆடும், ஒன்றை ஒன்று பெறித்து தின்னுகிற உலகம் தான் இந்த உலகம். மனிதர்கள் மனிதனை கொல்லுவது இப்படியான தீமைகளை செய்கிற இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் இந்த அரசியல்வாதிகள் அரச தலைவர்கள் அவர்கள் கூட பாவத்தை அந்தந்த நாடுகளில செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற மக்கள் அதிக அளவு ஒரு தேசத்துல காணப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக வருகிறது. பாருங்கள், ஏன் கிறிஸ்தவ நாடுகள் மட்டும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகளாக அன்று தொடக்கம் இருந்து வருகிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட பல இந்த கிறிஸ்தவ நாடுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கூட பின்மாற்றம் அடைந்து பண ஆசை உள்ளவர்களாக அவர்கள் பின் இயேசுவை விட்டுவிட்டு இயேசுவை அந்த பழைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் பாடசாலையில இந்த கிறிஸ்தவ நாடுகளின் ஆதிகால கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வேதாகமத்தை பாடசாலைகளில் கற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்தவ ஆலயங்களை இந்த நாடுகள் முழுக்க கிறிஸ்தவ ஆலயங்களை கட்டினவர்களாக அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக இருந்ததன் நிமித்தம் தேவன் அந்த தேசங்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் தான் நல்ல தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பல கிறிஸ்தவர்கள் தான் இந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் கொடுக்கிற ஞானத்துக்கூடாக அவர்கள் அதை செய்கிறார்கள். பாருங்கள், இந்த சவுத் கொரியாவை பார்க்கும் பொழுது, சவுத் கொரியா ஒரு ஒரு ஒரு புடிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. போல் ஜங்கச்சு என்ற ஒரு பாஸ்டர் 17 வயதில மரிக்கும் தருவாயில இருந்த மகனை ஒரு ஒரு பாடசாலை மாணவி அந்த போல் ஜங்கச்சு பாஸ்டருக்காக 17 வயதில டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 3 மாசமோ 6 மாசத்தில் இறந்து விடுவாய். ஆனால் அந்த மகள் போய் அந்த போஜகஜு பாசருக்காக ஜபித்த பொழுது அந்த அபிஷேகத்தை தேவன் காண்பித்தார். அபிஷேகத்தின் ஊடாக நுகங்கள் முறிந்தது. அவர் எழுந்து, பாருங்கள், தேவனுடையதான் அபிஷேகம் செய்கிறது. அபிஷேகம் வரும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறது. மறிக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. இதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். பாருங்கள், நாயின் ஓர் விதவை மரித்த வாலிப மகனை இயேசு உயிர்த்தெழ வைக்கிறார். அந்த அபிஷேகம், இயேசுவிலே இருக்கிற அபிஷேகம், அந்த பாடையை தொட்ட பொழுது இயேசுடைய அபிஷேகம் அவருடைய கரங்களுக்கு ஊடாக அத்தனை அபிஷேகம் பரவி அந்த வாலிப மகன் நாயின் விதவையின் மகன் உயிர் அடைகிறான். இதுதான் பரலோகம் செய்கிறது. அங்கு பரலோகத்தில செத்த பொருட்களை காண முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற அழிந்து போகிற காரியங்கள் பரலோகத்தில எல்லாம் உயிரடவை, உயிருள்ள மிருகங்கள் உயிருள்ளவைகளாகத்தான் எல்லாமே இருக்கின்றன. மரணம் இல்லை அங்கு. இப்படியான ஒரு ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், இப்படியாக 70 வீதத்துக்கு மேலாக புடிஸ்ட் நாடாக இருந்த நாட்டை அந்த போஜங்கச்சி ஒரு 70-80 வருட ஊழியத்தில 70-80 வீதமான போன் அகெயின் கிறிஸ்டியனை அந்த நாட்டில உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அந்த தேசத்தில பாருங்கள், அந்த பக்கத்து நாடுகள் இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருப்பதன் நிமித்த நோர்த் கொரியா சில நாடுகளின் நாடுகளுக்கு ஊடாக இந்த ரஷ்யா தவறான கிறிஸ்துவுக்கு எதிராக செயற்படும் நாடுகள் அந்த நாட்டுகளை இப்பொழுது நுழைந்து திரும்பமாக அவர்கள் போர்ஸ் பண்ணுகிறார்கள் அங்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை உருவாக்குவதற்காக. பாருங்கள், அந்த தேசம் தொழில்நுட்பத்தில புடிஸ்டாக இருந்த சைனா இன்றைக்கு புடிஸ்டாக இருக்கிறது. இந்த சவுத் கொரியா புடிஸ்டாக இருந்த நாடு கிறிஸ்தவ நாடாக வந்த அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மீண்டுமாக அந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் அந்த நாட்டை மீண்டுமாக அந்த அரசாங்கம் மாறி சிறிது சிறிதாக அந்த கம்யூனிஸ்டத்துக்கு போகிறது. இன்னைக்கு அமெரிக்கா கனடா தேசத்திலும் கூட இந்த அவர்கள் கொள்கைகளை படிப்பிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இந்த இப்படியானவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை பாருங்கள், அவருடைய கொள்கைகளிலே எல்லாரும் ஈக்குவல் என்ற ஒரு ஒரு தத்துவத்தை தான் அவர்கள் படிக்கிறார்கள். பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் வன்முறையில தான் அந்த கம்யூனிசத்தை கட்டி எழுப்பினவர்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு கொலை செய்து ஒரு நாட்டை உருவாக்குவதில்லை. அன்பின் ராஜ்யமாக இயேசு எங்களுக்காக மனுக்குலத்துக்காக தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை உலக மக்களை காப்பாற்றினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில வாழ வேண்டும், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத. இந்த கம்யூனிசத்துல இப்படியாக மதங்களில வாழுகிற மக்கள் இயேசுவை நீங்கள் வெறுத்து விட்டால், இயேசு வேண்டாம், உங்களுக்கு பைபிள் வேண்டாம் என்றால் உங்களுக்குள்ள பிசாசு வந்து பிசாசு உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவன், அந்த மெய்யான தேவன் தான் எங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும். ஆத்துமா ஆவி தேவனுடையது. இந்த சரீரம் எப்பொழுது அவர்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ, 2 விதமான மரங்கள் அந்த இடத்துல இருந்தது, ஏதேன் தோட்டத்துல நடுவில் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்ற விருட்சம் எவர்லாஸ்டிங் எப்பொழுதும் வாழுகிற விருட்சம். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த விருட்சத்தை சாப்பிட்டிருந்தால் இதை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, அந்த எவர்லாஸ்டிங் விருட்சத்தை அவர்கள் சாப்பிட்டு இருந்தால் அவர்கள் பாவத்துக்கு பின்பு எவர்லாஸ்டிங் ஆக நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் தவறான முடிவை எடுத்ததன் நிமித்தம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்கொண்டதன் நிமித்தம் இன்றைக்கு அவர்கள் அவர் தேவனின் வார்த்தையின்படி உங்கள் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் அந்த கனிக்கூடாக மரணம் ஏற்படுகிறது. தேவன் பாருங்கள், அந்த இடத்தில் அவர்கள் பாவம் செய்த பின்பு திரும்பவும் போய் அந்த எவர்லாஸ்டிங் கனியை உட்கொண்டால் திரும்ப அவர்கள் பாவத்தோடு எவர்லாஸ்டிங் ஆக வாழுவார்கள். அதற்காகத்தான் அவர் சுடரோடு பட்டயத்தை வைத்து காவல் அந்த ஏதேன் தோட்டத்தை காத்தார். அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள்.

இருக்கிறோம். இதற்காகத்தான் பாவமில்லாத இயேசு எங்களுக்காக பாவமானார். சாபம் இல்லாத இயேசு இந்த சாபப்பட்ட இந்த மக்களுக்காக இன்னைக்கு சாபம் மனித குலத்துக்கு வந்தது, பிசாசுக்கூடாக அதை அந்த சாபத்தை நீக்குவதற்காக, இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக பாருங்கள், இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முள்முடியால சாபம் நீங்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. இதற்குத்தான் நாங்கள் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்துமாக்கள், இந்த எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடைய ஆத்துமாக்கள். நீங்கள் எந்த மதத்தில பாவத்தில வாழ்ந்தாலும் இந்த ஆத்துமா தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின் படியேதான் மனிதன் படைக்கப்பட்டான். அவன் பிசாசிடத்துல பிசாசினால இந்த ஆத்துமா திருடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். இது பிசாசு ஆத்துமாவை திருடினால் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். விழுந்து போன தூதர்கள் தான் தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அந்த மனிதனுடைய ஆத்துமா எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எந்த மனிதனுடைய ஆத்துமாவும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஆத்துமா இயேசுவிடத்துல இயேசுவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கிறிஸ்து தான் தன் உயிரை கொடுத்து எங்களுடைய ஆத்மாவை காத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலையும் சேர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். என் துக்கம் சந்தோஷமாகும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் எனக்காக எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உங்களுடைய நிலைமைகளை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பணங்கள் தேவை, பொருள் தேவை, உங்களுக்கு ஒரு வாழ்வதற்கு சாதாரணமாக குடும்பத்தை நடத்த முடியாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் அதை விசுவாசித்து தேட வேண்டும். பாருங்கள், துன்மார்க்கர் வழியில நீங்கள் உலகத்தின் வழியில பாவத்தின் வழியில சினிமா சீரியல்களை பார்த்து விட்டு காலத்தை கடத்தி விட்டு உங்களுடைய நேரங்களை வீணாக்கி விட்டு எனக்கு என்னுடைய தேவன் எனக்கு ஒன்று செய்யவில்லை, நீங்கள் போகிற மதங்களில் உள்ள உங்களுடைய தேவர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள். பாருங்கள், அவர்களால மழையை வரிசிக்க தன்மை அவர்களுக்கு இல்லை. பதினாலாம் அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தக்கவர்கள் உண்டோ என்று தேவன் கேட்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய மத தெய்வங்கள் தெய்வங்களை கையினால உருவங்களாக மதங்களை நீங்கள் தான் உருவாக்குறீர்கள். உருவாக்கிவிட்டு இந்த உலகத்துக்கு மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களால மழை வரிசிக்க முடியாது. தேவன் தான் பரலோக பலகணியை திறந்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக திரும்பாது. இந்த வசனம் ஒரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். அதுதான் தேவனுடைய வசனம், இது அழியாத வசனம். பாருங்கள், இந்த வசனத்து வசனம் தான் எங்களை வாழ வைக்கும். இந்த வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் எங்களுக்கு பரலோக நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாருங்கள், யோசேப்பை போல யோசேப் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களை அடிக்ஷன் ஆக்கி அந்த பாவத்தை கூடாக ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அது அடிக்ஷனாக உங்களுக்கு வந்துடும். குடிப்பழக்கம், பச்சாரம், வேசித்தனம் இப்படியான காரியங்களை அடிக்ஷனாக ஆக்கி பிசாசு உங்களை இறுதியாக உங்களுடைய ஆத்மாவை நரகத்தில தள்ளும். பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமல் வாழ்வீர்களாக இருந்தால் அவர் எப்பொழுதும் உங்களை அழைக்கிறார், அன்பில் அன்பாக அழைக்கிறார். அன்புதான் அவருடைய பிரதானமான கனியாக இருக்கிறது. எல்லாவரையும் அழைக்கிறார், எங்களுக்கும் கட்டளையிடுகிறார் அவர்கள்.

அவர்களும் நரகத்தை போக கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவருடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்துகிறவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. 24 மணி நேரமும் கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பாருங்க, நாங்கள் பவளப்படுத்துகிற விசேஷம் 12:14 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம், இதுதான் நிச்சயம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாத ராஜ்யம், அழியும் இந்த உதடுகளை கொன்று அழியாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். அதை நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டும் வந்து அழைத்து செல்வேன். பாருங்கள், அன்றைக்கு 33.5 வயதுல சொன்ன வார்த்தை இந்த கடைசி காலத்துல மீண்டுமாக வந்து உயிர்த்தள வைத்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வு பாருங்கள் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், பிசாசும் பிசாசுடைய தூதர்களும் அப்படியே தள்ளப்பட்டு போவான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் நாட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, நாங்கள் சாட்சியின் வசனம், எங்களை எப்படி அவர் ரட்சித்தார், எப்படி அவர் எங்களுடைய இரத்தத்தை கழுவினார். பாருங்கள், எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ வைக்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக, இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருந்தாரோ அதே போல எங்களையும் மலைமேல் உள்ள ஒரு பட்டணமாக மாற்றி இருக்கிறார். இந்த சர்வ உலோகத்துக்கும் இந்த ரேடியோவுக்கு கூடாக அவருடைய வார்த்தையை அறிவிக்க எங்களை தெரிந்து கொண்டார். அவர்தான் இரட்சகர் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருந்தார்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த லீடர்ஸ் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படுகிறது. ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கும் பொழுது அவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதர்கள், மதங்களில இருக்கிறவர்கள், உலக மக்கள் அவர்கள் முகத்தை பார்ப்பார்கள், அவர்களுடைய பொருட்களை பார்ப்பார்கள், காரை பார்ப்பார்கள், வீடுகளை பார்ப்பார்கள். ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். பாருங்கள், அவர் தாவீதை தெரிந்தெடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த அந்த தாவீது ஒரு கடைசி மகனாக குடும்பத்தில தனித்து விடப்பட்டவனாக ஆடுமைப்பவனாக இருந்தவனை இருதயத்தை பார்க்கிறார். அவன் தனது இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள் அந்த படையில இருக்கிறார்கள், சவுலின் படையில. ஆனாலும் அந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அந்த சங்கீதத்தை எழுதி, பாருங்கள், சங்கீதத்தை ஆடுமேய்ப்பவனை கொண்டு எப்படி எங்களுடைய மேய்ப்பர் இயேசுதான் எங்களுடைய மேய்ப்பர், நாங்கள் ஆடுகளாக, நாங்கள் கர்த்தரங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையும், அவர் எங்களை புல்லுள்ள இடங்கள், எப்படி ஆடுகளுக்கு அவர் புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் மேய்ப்பது போல எங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் தந்து, சத்துருக்கள் எங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள் எங்களை அபிஷேகத்தினால நிறைத்து சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி, இதுதான் நாங்கள் அப்பத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம். பந்தியை ஏற்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி எங்களை
எண்ணெயினால் அபிஷேகப்படுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய தேவன் எங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் தருகிறார். நாங்கள் நீடித்த வாழ்நாட்களாக இந்த மரணத்துக்கு பின்பு தொடர்ந்து தேவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு நீடித்த நாட்களாக எங்களை வாழ வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு மதங்களுக்கு ஊடாக பாருங்கள், ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு கிந்து ஒரு ஐடியல் வர்ஷிப்பாக இருந்தான். இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட சனமாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இஸ்மாயிலுக்கு கூடாக இஸ்மாயில் பாருங்கள் இஸ்மாயிலுக்கு கூடாக அந்த ஆபிரகாமுடைய வேலை செய்த அந்த வேலைக்கார ஆகாரோடு பிறந்த பிள்ளை தான் இஸ்மவேல். அவனோட துஷ்டன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்படியாக துஷ்டன் அந்த சுத்தனு கூட இன்றைக்கு முஸ்லீம் மதம் இஸ்லாம் மதம் வந்தது. பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக தாவீது கூடாக இயேசு மாம்சத்துல பிறக்கிறார். அந்த மாம்ச மாம்ச மாம்சத்து கூடாக வந்த இயேசு சிலுவையில மரித்ததுக்கு கூடாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போனகே கிறிஸ்தியனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு எங்களுக்காக சாபமாகி அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இதற்கு நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்படியான தேவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறப்பது அதுதான் மறுபடியும் பிறக்கிற வாழ்வு, தேவனுடைய ஆவியை பெற்றுகிற வாழ்வு. 2 Corinthians 4:3 சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய பாருங்கள், 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், இந்த மதங்களில குருட்டு குருட்டு ஆவி ஒரு இந்த இந்த பிரசங்கத்தின் இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள், கருப்பு உருவங்களை செய்து அதுக்குள்ள விக்கிரகங்களை மாந்திரியங்கள் அதுகளை இந்த விக்கிரகங்களுக்கு கீழே வைத்து இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற மக்கள் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் மத வழிபாடு உள்ளவராக இருந்தான். பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு அந்த மக்கள் 2000 ஆண்டுகளாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தகப்பன் செய்கிற மத வழிபாடு மகனுக்கு கூடாக அடுத்த சந்ததி கூடாக இப்படியாக 20,000 சந்ததிகளுக்கு கூடாக 2000த்துக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், பிசாசு இதைத்தான் செய்கிறான். மகனை பிடிப்பான், மகனுடைய மகனை பிடிப்பான். இன்றைக்கு பாவம் இலங்கை இந்து மக்கள் இன்னும் கடினமா இறுதியத்தை கடினமாக்கி கொண்டு போறான். இந்து மக்கள் இறுதிய கடினப்பட்டு போகிறது. பாருங்க, இஸ்லாம் மக்கள் ஓரளவு ரட்சிப்பை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்து மக்கள இறுதியம் பிசாசினால கடினப்பட்டிருக்கிறது. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுதான் அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலத்துல நாங்கள் அவருடைய விதையை அறிவிக்க வேண்டும். பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்க, இந்த பிசாசு செய்யற காரியங்கள் ஆவிகள் ஆவிகள் எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி பிசாசனுடைய ஆவிகள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த சேனைகள் எல்லாம் இந்த மத மக்களை பிடிச்சு கொள்ளும். மதங்களில மதத்தை இன்னும் கடினமாகும். பாருங்கள், பார்வோரின் இறுதியம் கடினப்பட்டது. உங்களுடைய இறுதியம் சில வணக்கம் உள்ள ஒரு இறுதியம் கடினப்படும் பொழுது
பாருங்கள், பார்வோனும் பார்வோனின் சேனைகளையும் கடலில் அழிந்தது போல எங்கள் மறந்து இருப்பாத பட்சத்தில் இந்த மத வழிபாடுள்ள மக்கள் எல்லாரும் பாருங்கள், அவர்களை தேவன் கைவிட்டு விடுவார். நீங்கள் மனம் திரும்பப்படும். இயேசு இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு மன்னிக்கத்தான் அவர் விரும்பி உங்களை அழைக்கிறார். எல்லாருக்கும் உங்களை நேசிக்கிறார். அவர் நரகத்துக்கு போய் பிசாசோடு வாழுகிற வாழ்வு அவர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரு விருப்பத்தோடு தான் இயேசு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத் தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

உறங்காமல் எங்கும் சுவிசேஷமிதை தூவோம். நாற்காலம் வருகின்றதே,

சிறப்பில் படியாக கடவுளை மனைத்து நடப்பார்கள். மோசே சிறப்பிலே நன்றான். ஆபிரகாம் அந்த சோதர குமரி அழிக்கப்படும் பொழுது சிறப்பிலே நின்ற மக்களுக்காக பரிந்து பேசினான். 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் அந்த சோதர குமர அழிக்கப்பட்ட அதே போலதான் மிக மரங்களில் வாழ்கிற தேசத்திலே அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு நீதிமான்களை தேடுகிறார். அவர்கள் இல்லாத பட்சத்திலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அந்த தேசங்களுக்கு பரிந்து பேச முடியும். அப்படி இல்லாத மக்கள் பாருங்கள், தேவன் தேவனுடைய தேவன் அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவார். பிசாசிடத்திலே கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே பின்மா

0: இருந்தது. ஒவ்வொரு எங்களைத்தான் ஆண்டவர் இந்த அழிகின்ற கூட்டத்திற்காக, இன்னைக்கு மதங்களுக்கூடாக அழிகின்ற கூட்டத்துக்காக, பாவத்துக்கூடாக அழிகின்ற கூட்டத்துக்காக, இந்த நித்தியம் நித்திய ஒளிஞ்ச சங்கம ரேடியோவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தான் தேவன் காது எதிர்நோக்கி காத்து நிற்கிறார். எங்களை இந்த இறுதிக்கால ஊழியத்தை செய்து அந்த நரகத்துக்கு போறோம். மக்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக எங்களைத்தான் நோக்கி நிற்கிறார். அல்லேலூயா. அன்போ அன்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் இயேசுதான் அப்போ சில 4:12 படி இந்த உலகத்தில் இருந்து அத்தனை மக்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த இந்த மதங்களில வாழ்கிற மக்கள், பாவத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மனுக்குலத்தின் பாவத்துக்காக இயேசு காயப்பட்டீர். மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய இயேசு நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால இந்த நேரத்தில யார் யார் நோய் வைப்பட்டிருக்கிறார்களோ உம்முடைய தழும்புகளால குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என்ன நோய்களாக இருந்தாலும் நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் அல்லவா? அன்று இஸ்ரவேலில நீர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கின தேவன் அல்லவா? இந்த நேரத்தில உண்மையோடு முத்தபத்தோடு விருதியபூர்வமாக கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். அன்றுவரே கேன்சராக இருந்தாலும், என்ன கடும் வைத்திய வருத்தமாக இருந்தாலும் அவர்களை ஏதாவது செய்த பாவங்களை மன்னியும். அன்றுவரே சில பாவங்களுக்கு ஊடாக அவர்களுக்கு இந்த நோய்கள் வந்திருக்கலாம். அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக, கடினமான இதயங்களை இன்னைக்கு மதத்தில வாழுகிற மக்களுடைய கடினமான இதயங்கள் எல்லாம் சதையான இதயமாக மாற, அன்று சகைவை அழைத்து சதையான இதயத்தை கொடுத்து உம்முடைய ஆவினால் நிரப்பி அவனை மனம் திரும்பப்படியே இன்னைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மக்களுடைய இதயங்களை உம்முடைய இதயத்தை கொடுப்பீராக, உம்மு சதியான இதயமாக மாற்றுவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியால் இந்த நேரத்தில் நிரப்புவீராக, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகத்தினால நிரம்புவார்களாக. எங்களுக்காக நீர் மரித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்தது போல ஒரு மக்களையும் இழுத்து கொள்ளும். நரகம் என்பது போனால் திரும்பி வர முடியாத தேசம் என்று வேதாகமன் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த தேசத்துக்கு யாரும் போகக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்களை குணமாக்கி விட்டு விடுகிற தேவனாகி இருக்கிறார்களாம். நரகத்துக்கு போனால் அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டால் அவர்கள் திரும்பி வர முடியாத பயரில வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்விலிருந்து ஒவ்வொருவரை விழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி அந்தவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன்.
1: நன்றி பாஸ்டர், இந்த அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். உங்களுடைய செய்தியிலே வெளிப்பாடு அந்த உண்டான மெய்த்தேவன் யார் என்பதையும் பரிசு

0: ஆலயத்தை பார்க்கிறார், கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மதங்களில் வாழ்பவர்கள் தேவன் கைவிடுவார் என்று சொல்லி விதைக்கின்ற காலம் அல்லவான்ற ரம்யான பாடலை இந்த வேத வார்த்தைக்கு இசையப்படுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். மதங்களில தொடர்ந்து வாழ்ந்தால்தான், அவர்கள் மனம் திரும்பி விட்டால் தேவன் அன்பாக இழுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார்.
0: ஆமேன்,
1: ஆமேன். God bless you, மகேந்திரன் ஐயா. God bless you, நேயர்களே.
0: ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாசன் அஞ்சன் ராஜ் காபிரியும் தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு ஏறெடுப்போம். இன்றைய நாளிலே முடிவு ஜெபத்து எடுக்க வருகிற கவி கவிந்தா யாழ்ப்பாணம் பிரைஸ்லோட் கவி கவிந்தா முடிவு ஜெபத்தை எடுங்க. அதாவது தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள், சங்கம வாழ்க்காக
2: நடத்தினதுக்காய் தாங்கினதுக்காய் கூடான கூடி நன்றிகள் ஆண்டவரே. இயேசு சாமி ஆண்டவரே, அப்பா தொடர்ந்தும் ஆண்டவரே துதி வேளைகளோடும் பாடல்களோடும் ஆவியானவரே அப்பா துதி வேளைகளை நடத்திய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்தினதுக்காய் சூத்திரம் தகப்பனே. அவர்களை நீங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரே துதி வேளைகளை செய்யக்கூடிய புதிய பலத்தை தாளந்தை வல்லமைய உற்சாகத்தை பலத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடர்ந்தும் அவர்கள் மத்தியில பிரகாசிக்க போறதுக்காய் சூத்திரம். இன்னுமாக ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நித்திய வெளிச்சத்தில ஆண்டவரே அப்பா சங்கம வானொலி நித்திய வெளிச்ச ஆண்டவரே இந்த இதுல ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு வந்த இயேசு சாமி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு வாவியானவர் நீங்கள் வார்த்தையூடாக நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காய் சூத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றின் ஜீவன் அதிகமாக பெருகி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரே வார்த்தை ஆனது நீங்கள் ஆண்டவரே. இந்த 97 ஆண்டவரே ஒளிபரப்பிலே ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நீங்கள் ஜீவன் நதியாக பெருகி வருகிற நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் ஆண்டவரே தொடர்ந்தும் பெருகத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடர்ந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேணும், வழிநடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே அப்பா. இந்த சங்கமம் வானொலியில் இணைப்பிட ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே முன்னொன்று நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே, அபிஷேகத்தினால மூடுகிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்து கூடாக கர்த்தருடைய மகிமை தொடர்ந்தும் வெளிப்படுவதாக ஆவியானவரே இன்றைய நாள் வந்து இணைந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்திலே நாங்கள் உப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் ஜெபங்குகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. யாழ்ப்பாண பகுதியில் இருந்து முடிவு ஜெபத்தை அழகாக ஏறெடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோம். எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? நான் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முருகனே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. பிரைஸ் லார்ட் பிளஸ் பிரதர்.
3: ஆமென், ஆமென். இவர் நேரம் மூல நடத்தி உங்களை கர்த்தராமே காண்கிறார்.
0: பிரைஸ் லார்ட் பிளஸ் பிரதர்.
3: சாமி ஐயா. ஆமென். இதுவரை நேரமும் வழி நடத்தி உங்களையும் கர்த்தராமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்த யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்த சகோதரி கவி கவிந்தா அவர்களையும் கர்த்தராமே காண்கிறார். அவருடைய துதிகள் ஜபங்களோடு நிறைவு ஜபங்களோடு வழி நடத்தி அவர்களையும் கர்த்தராமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு 15 நிமிடம் சகோதரி ஜபித்தார்கள். அதை நாங்கள் யூடியூப்பிலே போட்டோம். 125 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கேட்ட ஒவ்வொருவரும் அந்த ஜபங்களுக்கூடாக ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள், ட்விட்டரில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள்னு தெரியவில்லை. ஆனால் யூடியூப்பிலே 125 பேர் அதை பார்த்துருக்கிறார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வழியில் இன்றைய நாளில் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள், அனுப்பி தந்திருக்கிறோம். நண்பர்கள் உறவினருக்கு அனுப்புங்கள். அவர்கள் அந்த ஜபங்கள், இவர்கள் என்ன ஆலயத்திலே போய் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களுக்கு. ஒரு மக்களுக்கு நான் கூட ஆலயத்துக்கு செல்லவில்லை, 35 வருடம் வழியிலேருந்து பார்த்துவிட்டு போவேன், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த ஜபங்களை கேட்கிற பொழுது அவர்கள் கூட இவர்கள் எங்களுக்காக ஜபிக்கிறார்களே என்று அவர்களும் கூட மனந்திரும்பத்தக்கதாக கத்தர் உதவி செய்வார். அந்த வகையிலே நீங்களும் அந்த காரியத்திலே வழி நடத்துகிறீர்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளே இணைகின்ற சகோதரி சுபா இளங்கு அவர்கள் இணைய முடியவில்லை. ஆனாலும் சௌரம் மாய்ந்தனையா கடைசி நேரத்தில் இணைந்து ஊழியர்களை இணைத்து வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்திலே அவரை ஒப்புவிப்போம். இணைந்த சகோதரி கிரேஸ், சகோதரி ஷியானி, பாஸ்டர் அன்றன் ராசனாக செய்தி கொடுத்த அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சகோதரி கவிந்தா, உங்களுக்கு காலை வேளையிலே, அதாவது உங்களுடைய மாலை வேளையிலே நாங்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும், கிட்டத்தட்ட 7:30 மணி வரை போகும். முதல்ல அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்போம். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக மற்றும் யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கையில் உள்ள எல்லா அட்டகாசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். உங்களை நீங்கள் இணைய விரும்பினால் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த நேரத்தில் அழைப்பு வரும், நீங்கள் வாட்ஸ்அப்பிலே ஜாயின் பண்ண முடியும், அல்லது நீங்கள் ஜூமிலே கூட இணைய முடியும். அந்த வகையில் கத்தர் நடத்துவாராக. நீங்கள் எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வர விருப்பமா? 5:30 மணிக்கு உங்களுடைய மாலை நேரத்தில் ஆரம்பமாகும். 7 முதல்ல அபிஷேக ஆராதனை நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை, நீங்கள் ஜெப வேளையில் இணைந்து ஜெபிக்க முடியும். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். நான் ஆட் பண்ணுறேன். நாளை, அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு இப்போ விடிய இன்றைய நாளிலே மாலை வேளையிலே அந்த அழைப்பு வரும். 5:30 மணிக்கு சரியாக அழைப்பு வரும். அதில் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். இணைய முடியுமான நாட்களில் இணையுங்கள். திங்கள் முதல் வள்ளி வரை இருக்கிறது. சனி ஞாயிறுலே அதே நேரத்தில் எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. சௌரம் மைந்தனையா வழி நடத்துகிறார். அந்த வகையில் 7 நாளும் காலை உங்களுடைய நேரம் மாலை 5:30 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அபிஷேக ஆராதனை, அதாவது கத்தருக்குடைய இந்த பாஸ்டர் எங்களுடைய பாஸ்டர் அம்மா அவரால் காலையில் அபிஷேக ஆராதனை நடத்துவார். 8 மணிக்கு அவருக்கு 3 ஆலயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் காலை 3 பிஸ்னஸ் இருக்கிறது, 3 ஆலயங்கள் சொந்தமாக இருக்கிறது. அப்படியாக அது மட்டுமல்ல, அவருக்கு அவருடைய வீடு வந்து 4 ஏக்கரில் இருக்கிறது, அவ்வளவு பெரிய வீடு. அப்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன், அவர்கள் கத்தருடைய ஊழியங்களை செய்கிறபடியால் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எப்பொழுதும் கத்தருக்கு ஊழியம் செய்கிற பொழுது கத்தர் எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த வகையில் நீங்கள் இணைய முடியுமான நிர்ணயங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்கும் தங்கும். ஆமேன், ஆமேன். நாங்கள் கூட ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆனாலும் அவர் எங்களுக்காக ஜெபித்த காரியத்திலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. அழைப்பு ஆண்டவர் அந்த அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், சந்ததியாக ஆசீர்வதித்தார். அப்படியாக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதை செய்வீர்கள், செய்கிறீர்கள், செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அதை நினைவுபடுத்துகிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். உங்களை அட் பண்ணியிருக்கிறேன் காலை, நாளை காலை வேலை, அதாவது உங்களுடைய இன்றைய மாலை வேலையிலே 5:30 மணிக்கு நீங்கள் கத்திர வழி நடத்து வராங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை நாளையிலே நித்திய வழித்த நேரத்தில் திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். சங்கமம் வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்து நேரம் 9:48. நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பை கடந்து செல்லியிருக்கிறோம். நாளை காலை வேளையிலே 8 மணிக்கு தொடர்ந்து நேரப்படி ஊழியர்கள் ஆயத்தமாகவும் ஊழியர்கள் இணைந்து வழங்க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தன்னுடைய குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவேன் ஆண்டவர், என் உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க, அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பாள் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை பான் துவக்கி பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோ

0: அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக எந்தைக்கும் பழி இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விவசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த

0: சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
1: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6, 9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அடைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண அக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

0: Recording in progress.
1: Good morning. In ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு அன்புடன் பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:44 பார்ப்போம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களிடம் கடுமையாக பேசலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. நீங்கள் கோபத்துடன் பதிலளிக்கலாம், அல்லது இயேசு கற்றுக் கொடுத்தபடி அன்புடன் பதிலளிக்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயலை செய்தார். லூக்கா 23:34 தம்மை காயப்படுத்தியவர்களை திட்டாமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவர்களுக்கு என்று அவர்களுக்கு ஜெபித்தார். வெறுப்பை விட அன்பே வல்லமையானது என்பதை அவர் காட்டினார். நீங்கள் மன்னிக்கவும், அமைதியாக இருக்கவும், இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 6:27-28. கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை இகழ்ந்து நடக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ராஜா. என் அன்பு அப்பாவே, இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத என் அன்பு ராஜாவே, அப்பா உங்கள் சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொன்ன ஒரே தெய்வம் அப்பா நீங்கள் ராஜா. என் அன்பு அப்பாவே, நீங்கள் சொன்ன கட்டளைகளில் ஒன்று என் இயேசு ராஜாவே, தம்மை போல மற்றவர்களையும் நேசியுங்கள் என்பது ராஜாவே. அந்த கட்டளைகளை என் அன்பு ராஜாவே அப்பா நாங்கள் கடைசி வரை அப்பா அதை பின்பற்றி என் அன்பு ராஜாவே உங்கள் ராஜ்யத்துக்குள் நீங்கள் தந்த இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் நாங்கள் அப்பா நாங்கள் அதில் நிலைத்து நின்று உங்களிடத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு ராஜாவை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. அவர்களில் உங்கள் அன்பை நிலை நாட்டுங்க. மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது இயேசுவை காணும் விதத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபம் ஆக்கப்படும் அப்பா அந்த அனுபவத்தை என் இயேசு ராஜாவை இந்த பூமியிலேயே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரலோகர் ராஜ்யத்தை வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால், உங்கள் ஈடிணையற்ற அந்த அகாப்பி அன்பால் எங்களையும் நிரப்புங்கள். இயேசு ராஜாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July 2026, and the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5:44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23:34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
0: Recording stopped. Recording in progress.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில், செயலில், சிந்தையில், எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைகளையும் கேட்க செய்தது அவளின் விசுவாசம் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும், அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா, புகழ்ந்து பேசுவது, அதான் துதி. அவரை வந்து புகழ்ந்து நம்ம சொல்றதுதான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமி தாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாங்க அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்கதான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படி நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, அன்று சொல்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்க நானும் துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தமா? இல்லவே இல்லை பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெசியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கனா யாருங்க? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க? கர்த்தரை தொழுது கொண்டிருக்க

கலந்து கொண்டிருக்கிறேன். இதுக்காக நீங்க துதிக்கலாம்ல, நித்தமும் துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பிரசுத்தாவினை எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்று

0: ஆமென் ஆமென். God bless you all.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2:7 வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன் 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் காத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா? இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தையை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களிலே நடத்தி வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களில் அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் நாட்களிலே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54:16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருன் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பொழி நிலமுள்ளதாக்கி நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா? இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட வந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: Recording stopped.

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உணர்வுகளை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்க போறோம். அதற்கு பிரவசிஷ்ட மிதுலா, அதற்கு பிரவசிஷ்ட சாந்தனி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வார்னரியா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வழியில் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒலிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கர்த்தாவே ஜெபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிப்போம்.

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பேசலாம் சிஸ்டர் மிதுலா.
2: Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
2: ஆமேன் ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல் ஓப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன், நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவிலே நிக்க வேண்டாம், பூர்வமானவிலே சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே, உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசை வாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பச்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, உன் துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன், துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேற எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும், இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கத்தர் ஆசீர்வதித்து தகப்பேன், இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தினி.
2: பிரைஸ்
1: தி லார்ட். இன்றைய நாளிலே ஹனோவர் ஜெர்மனியில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசரிக்கு துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: அப்பா, இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினால எங்கே இருவர் மூவர் கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனை உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கத்தரைக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். பூமியின் குட்டிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லே லூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிடுகிற கத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே உம்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்த வதுவனை, புதிய

இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பான பிதாவையுமே துதிக்கின்றோம். நித்திய பிதாவையுமே ஸ்தோத்தரிக்கின்றோம். பரலோக பிதாவையுமே துதிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆவிகளின் பிதாவையுமே துதிக்கின்றோம். எங்கள் சோதிகளின் பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். இரக்கங்களின் பிதாவாக

வா, நன்றியோடும் துதிக்கின்றோம். நல்லவர் அல்லவா? நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி என்று ஆவியானவர் எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த நாட்கள்

0: ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அல்லேலூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடுவர் சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி. அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று அழைக்க இருக்கிறேன். சிஸ்டர் மேகலா வாஸ், இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென்,
2: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே.

ஒருபோதும் கைவிடார் சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர்

யோகாசம்ம என்னோடு இருப்பவர், யெகுவா நீசி என்று ஜெயமானவர், யெகுவா சம்ம என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு சொவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவருங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதி ஸ்வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

0: எங்களை இரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ளவர்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அந்த அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பிரைஸ்லோ சிஸ்டர் சுஜாதா பிரைஸ்லோ உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசியில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை கால எல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை கால எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கள், 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற விளையாடுங்கள். ஆமென்.
2: நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி, நானும் காணவில்லை. ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்திலே இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரமதந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்கள் தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்க அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க. தகப்பனே, இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே, இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையின் ஊடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்களோ பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று ஜோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதி விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக ஜீவ வார்த்தைகளாக எடுத்து செல்ல வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருதரும் இந்த இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பல்வேறு விதமான தேவைகளோடு பாரத்தோடு கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்தியை பண்ணாதேயும் ஆண்டவரே. வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி கற்பத்தை கற்பம் எனக்கு இல்லையே என்று எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன் எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் இருக்கிறாளோ அந்த கற்பத்தின் தடைகளை தடை கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே விடுவியும் சுவாமி. இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜீவத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபாலங்கோ, அதற்கு பிறகு சிஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்ப நாங்கள் பாசர் அண்டன் ராசனை தலைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாசர்.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாச. ஆமேன்.
3: ஆமேன். நாங்கள் தொன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஏஞ்சல்ஸ் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியிலிருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்த நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும்.

ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு சுகம் தந்தீரே. நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி கொண்டு ஜோவான் ஏழின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்தமாக்குவதாக. அவருடைய தழும்புகளால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களும் உம்முடைய தழும்புகளாலே குணமடைவதாக. உம்முடைய தழும்புகளை நாங்கள் தொடர்ந்து ஆ

அதிசயம் செய்திடுவார். ஆமா ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கிற தேவன். உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்ட தேவன். இந்த கசையடிகள் அடிகள் எல்லாம் உங்களுக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம்

நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு மக்களும் இயேசு அண்டையில வந்து அந்த சுகத்தை பலத்தை ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கசையடிகளும் ஒவ்வொரு தள்ளும்புகளும் காயங்களும் நமக்காக எங்க மனு குலத்திற்காக ஆண்டவரே உம்மை

முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவரே நீர்ந்த ரட்சிப்பு, நீர் எங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் கிறுக்கி போடாதபடிக்கு உண்மையோடு முத்தமத்தோடு முடிவு பரியந்த உமக்காக வாழ துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் உள்ளுத்துக் கொள்ளும்.

ஆமாண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவுவதற்கு. நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு இடத்துல வர முடியும். அவன் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம்.

0: தேவன் அவரை ஆசிரிப்பார. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
1: பிரைஸ் லார்ட் ஜியா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது காவணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்றுற அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நலி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த அபிஷேகம் உபவாசம் அபிஷேக கூட்டத்தை நீங்க அப்பா உங்கள் சித்தத்தின் படி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது. அது காணி நன்றி செலுத்த இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட பிரசுரத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தடியில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் அப்பா. நன்றி. தேவ கிருபை என்று முள்ளதே அவர்

ஆமென். அவளுடைய கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட, அதை கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரது ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவரது பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வள்ளி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 திறம் நாங்க விழுந்தாலும் எங்கள் தூக்கி அணைத்து உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழிநடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்தில் ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென். ஆமென். எந்த

ஆமென். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அதெல்லாம் எங்களுக்குரியது இல்லை, அதெல்லாம் கர்த்தருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கென்று அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்தணும். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களோட பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

0: பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாத வண்ணமாக நீங்க பகலும் இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி அவரை உங்களுடைய சித்தத்தை படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமே படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டுரடி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புவதில் பார்க்கிலும் கர்த்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்து மூலமின் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜனத், அதன் பிறகு தேவசதி கடன் சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில் துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: நம் கூடவே இருக்கிறீங்களேப்பா, அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இணைந்திருக்கிறது ஊழியர்களை கத்தாவே நீர் ஆசிரியர் கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை விசுவாசத்துல பலப்படுத்திடப்படுத்திருக்கிறதுக்காக நன்றி நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பனே உமை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜ் ஆண்டவர் அப்பா. நீர் ஏற்றுமென்றும் என்று மாறாதவரும் சாரோ. நீர் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றி ஆண்டவர். உம்மை ஆராதித்து உம்மை ஆரா

அப்ப நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படி நேரத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தில் அடங்கி இருவர் மூவர் ஒருமனப்படுகிறார்கள். அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தல்லாதவர் நிறமை வழியில பாத்திரமா எங்களை மாற்றி ஒற்றுமையா.

சத்தை உமக்காய் கலக்கிடு கலக்கிடப்பா, உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேக ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல் விட்டறையில் அசை உண்டானது போல இந்த மேல அசை உண்டாட்டும் அப்பா. நீர் பெரிய நிர்மாணமாக கத்தருடைய மகிமையை வெளியிறங்கமாக மாம்சமாய் சாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்னீங்களா. நாளை காணும்படியா இன்னும் துதிக்க இன்னும் இன்னும் கிட்ட சேரங்களை கிருபை தாங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீங்கப்பா, இனிமேல் நடத்த நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாகாதக்காய் ஒன்றுமே இல்லையப்பா, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை

0: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் மூவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்த ஆராய்ச்சி சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழுத்த நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி இந்த சகோதரியை கத்திர ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் அடைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி பேசுறோம். சிஸ்டர் ஜெனட்
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன்
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
1: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காக தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நான் ஒரு சின்ன ஒரு துதியொன்ற நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

புகழ்ந்திடு மாலையிலே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேல் உமது கரங்களிலிருந்து வளர்

0: நடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையை நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்லரவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: பாடலை பாடியவர் ஜெனட். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசை கடந்து செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனியிலே வந்திருக்கும் பாச லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பிலும் அவர்களை ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்தியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நடத்துங்க.
2: வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மொழியாவதையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததுனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழிநடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற பசுத்தாவி. அந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி வல்லமையினாலே நிரப்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவன் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ழைகளை அழைத்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தா, கற்பனைகளை கொடுத்தா, எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசையின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவாய் என்னும் தெய்வத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது தம் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக தோல்வி அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசர், விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் என்பார். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகிறதா இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினோ, அதன் இரத்தத்தின், இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து சென்றது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்துக் கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, விஞ்ஞானம் பெருக பெருக, இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும்போது இன்டர்நெட் மூலமாக ஆத்மா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு. ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும்போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாத பணி, அவிவிசுவாசம் அடையாத பணி, உலகத்தோடு காம்பிரமைஸ் வைக்காதபடி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதபடி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும். விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலும் ஜெபிப்பதிலும் தன் ஆத்மாவை மாத்திரம் தட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல, கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருமையானவில்லை, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு, ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார்கள், வீட்டினுடைய ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. ஒன்று யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாஸ், எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவையும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார்கள். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கி கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் வல்லமுள்ளவர், அம்மாறாதவர், ஜீவிக்கிறவர், அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பாராதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தை பலியால் செலுத்தினபடினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். உலகத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாய், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய். விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ அதானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவியினாலே ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசு மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசு நீ எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெத்செமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என்ன அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமும் மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜெபவீரர், ஜெபத்தில் போராடினார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மூலங்கால் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சமனி தோட்டத்தில். பிரியமானவில்ல, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கையை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீறி விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால் உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெத்செமனையில் எங்கே முழங்கால் படித்து ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிவான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையானவிட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக. எபிரேய ஏதன புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், இயேசுவை நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாக கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டேன், இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறாரு. ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கட்டரிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கட்டரிடத்திலே திரும்பி போடுகிறது. மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்த பிறகு இலைப்பாற செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. இந்த கடுமையான இந்த இடத்தை பார்க்கும் போது எவ்வளைய நிருபத்தில், ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவையில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய், நம்பு, ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால், உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தா, உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார், காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டாம், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டாம், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டாம். எனக்கு அருமையான இல்லை, அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா? அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா? அந்த வார்த்தையின் மீது உண்மையாகவே விசுவாசம் வைக்கிறாயா? தேவ வசனத்தை கேட்போம், பிரசனத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம், அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கதான் பிசாசு கிரிய செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வருவோம், ஆலயத்தில் இருந்தோ இதோ டெலிவிஷன்ல இருந்தோ இல்ல ரேடியோல இருந்தோ. உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிற, ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில உட்கார்ந்து ஜபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தையை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பார். நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கோழையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும் போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாராலும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராவது ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். நியாய தீர்ப்பு நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாய் இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிலுவையிலே கொன்றான். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கத்தன். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசான். இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றான். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு. இவ்வளோ போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சந்தித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாது கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மின் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தரவர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழ பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார். அப்படி நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம். என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற, ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் எவர் என்றான், விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறார். விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தின விசுவாசமா, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும், நான் அதற்குள்ளே வாழ்கின்றோம். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ? எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய். சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளை ஓன் பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில கடந்து செல்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார். நம்மோடு வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் த லார்ட், ஆண்டவரோடு சென்றிருக்கான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகள் சூழ்நிலை சந்தி அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நடத்துவான். 2 கொரிந்தியர் 5:7 நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல, காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். சுவிசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் வீட்டில், என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்க போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வாக்கியத்தை விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கல இன்னும். ரெண்டு கொரிந்தர் 5:1 சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால தான் விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும், எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டும். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறவர். ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 கொரிந்தியர் 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்றோம். ஜெயால வருது, கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தவர், ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரிய, முழுதமே பசுத்த நாமத்தை சோத்திரிய, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெய, எத்தனை வெற்றி கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க, சோத்திரிக்க, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நான் நான் இல்லை, நான் இல்லை, நான் ஒன்று இல்லை, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவாலே இல்லை, பலத்தால இல்ல, ஞானத்தால இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல, ஜெய எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து, கிறிஸ்துவின் கிருபையினால வரும். அது யாரும் மறக்க கூடாது. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறது. அவர் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வைத்து வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வைத்து வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. தான் சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். அது கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாவதாக. என்ன கடுமையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேர் வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாலும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவி விசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கட்டணமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கட்ட நீ. கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர கிருபித்தார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருவை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபைத்தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே ஆமே ஆமே.
1: ஆமே. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல் இந்தியாவிலிருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோவில் கலெக்ட்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இருளாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழ என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கைன்ற மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நான் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையன் அவர் கொடுக்கவில்லை, பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அப்படி விதமாக ஆசிரியத்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜபத்தை சுபா இளங்கோ என்று எடுக்க போகின்றோம். இப்போ நான் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசீர்வதித்த அவர் இப்படி அழைப்போமா. அதன் பேர் சிஸ்டர் சுபா அலங்க முடிவு ஜோதி எடுப்பா. பேஸ்டர் சிஸ்டர் எஸ்டர் ரூபி
3: ஐயா, பிரைஸ் லார்ட்ங்கய்யா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து உச்சாத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மாயப்படுத்துங்க. நாங்கள் முடிவு ஜோதி கடைசியில் போறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், விளையாடுத்துங்க. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பில் கேட்க போகிறவர்கள், பல தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீரையா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பேரிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறேன் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் யெகோவாயிரே.

காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகனை காக்கும் தேவனே, மகத்தான கிருபையின் மேலே மகிவாணி ஏறுச்சிடுவே, மகிவாணி ஏறுச்சிடுவே. இந்த மட்டும் காத்த ஏவினேசரே, இனிமேலும் காக்கும் ஏவாயிரே. எபினேசரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே இன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர், அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி, பாருங்க தேவனுக்கே ஒரு பேர் சுற்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர்தான் இதுவரை உதவி நீர்

கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

samba.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உம்மை முத்தம் செய்யும்படி, உம்மை புகழும்படி, போற்றும்படி, உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர், அழைத்தீர், உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே, உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி. மாம்சமான யாவர் மேதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே, உம்முடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக. உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக. இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் உன் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம், புகழுகிறோம். வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம், வானொலியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்த ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இலங்கை அழைக்க போறோம். பிரஸ்னோ சிஸ்டர் சுபா. தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை
2: ஸ்தோத்திரமானவரே, அகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே மீதங்களை ஒருமனப்படுத்தி ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து

கொடுத்த ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். அந்த சந்தி மத்தியான வேலையில உங்களை நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருக்க கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர். தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவோம் மற்றவர்களை. அப்பா அழைய செய்தியிலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது ஆத்தும பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறாண்டும் கதாவே ஆரம்பத்தில் செபம் பாட துதியோளுக்காக வழி நடத்துல பாஸ்டருவானதுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தேசத்துல இருந்தாலும் கதா உங்களுடைய நாமத்தை உயர்த்த உங்களுடைய பணியாளர் அழைத்துக் கொண்டு வந்தீர். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி. அந்த ஜெர்மன் தேசத்துல இணைந்த ஐயா சகோதரிமார்களுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். செபித்தார்களை துதித்தார்கள் நாமத்துல வந்து அப்பா இதாவது செய்யணும் என்ற வாஞ்சியை கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. நீங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய கைது பிரயாசங்களை ஆசிரியங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தியோட செபிக்காண்டும். அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா ஜெபத்தை ஏறெடுத்தார்கள் சோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். அந்த விண்ணப்பங்களுக்கு நிராம என்றும் ஆமேன் என்று பதிலப்புற கிருபைக்க நன்றி. பிறருக்காக பாரப்பட்டு செபித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டுதனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தினால். அப்பா அவளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசிரியங்களை ஆசீர்வதியும் கத்தா வந்து ஆத்துவ பாரத்துக்கா நன்றி செலுத்தி நினைத்த கிருபை.

0: நிலைகளும் சாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்துகள். இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாவி நீர் அறிவிக்கத்தால் அப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு சகோதரி மேல் ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா, ஒரு வழி நடத்துவீரா, துதி பாட செபங்களுக்கு நீர் மகிமைப்பட்டீங்க. வழிக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்களே, அந்த சகோதரியின் குடும்பத்தை உடையங்களை ஆசீர்வதி நிலைகளும் சாலப்பட்டு இயேசுவை நாமத்தை நன்றி செலுத்துறேன். அப்பா அருமையான வார்த்தையை வெளி வார்த்தை எங்களை கொடுத்தீரே கத்தா, வார்த்தையானவர்களோடு பேசினீரே அப்பா, பாசல் லூயிஸ் தரனு கூடாத அதற்காக நன்றி அப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்தக்க அங்கே தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கலாம். அந்த விசுவாசத்துல இன்னும் வளர, அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய, இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. அந்த வல்லமே சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள், அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவர். காலை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அது நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்கு நிக்கிய செய்ய போறதுக்கா நன்றி ஆண்டவர். கொடுத்த ஊழியக்கான ஆசிரியர், என்னுடைய குடும்பத்தை ஆசிரியர், ஊழியர் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவி நாமத்தின் ஆசிரியத்தை நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவித்து செவிக்கிறோம் ஆண்டவர். அப்பாய் மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம். நேரத்தில் ஆண்டவரை ஜபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உங்களை கரத்தில் ஒப்பு வைக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவெப்பில கத்தாவே ஒளிபரப்பாக வேண்டும் என்று மறைமான ஊழியத்தை செய்கிறேன். நன்றி செலுத்தும் ஐயா. ஊழியரும் சாபருமான அந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகளுக்காக உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். அவரை ஆசீர்வத்தின் பேர் எடுத்து பாதுகாப்பினார். இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஜபிக்கிறேன். மறு ஒழிப்பை ஆசீர்வதி உள்ளத்திலாம் கத்தாவிலாம் கேட்கின்ற உள்ளமும் எல்லாம் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா, எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா, நீர் கிரிய செய்ய வேண்டும், நம்முடைய கரத்தின் கிரியை நிகழவிட்டாதிருப்பான். இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சபிக்கும். தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடியாய் செபிக்கும். ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க. நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பன ஒப்பு கொடுத்து சுபம் கேட்கிறேன். சுபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி.
1: இதுவரை இந்நேரமும் முடிவு ஜெபத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய விழத்து நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆஸ்வதிப்பாராக. இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் துதித்து ஆராய்த்த பிள்ளைகளையும் வார்த்தை கொடுத்த தாசனை தேவன் ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். இரண்டு அறிவித்தார்கள். நாளைய நாளிலே ப்ரொஃபெட் அருணா அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார். அதே வழியில் அடுத்த வாரத்திலே சனிக்கிழமை சிஸ்டர் ஜானட் அவர்கள் ஆல்பர்ட் அக்கனடாவிலிருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார். எங்களுடைய பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் திங்கள் புதன் மதிய வேளையிலே

வந்து வந்திருக்கிறார். பல வருடங்களாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ செய்தி கூட வழி நடத்தினார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலே தொகுத்து வழங்கிய அவரும் மாய்ந்தனையாக அதிகால வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கிய அவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாளை நாளிலும் தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் தொகுத்து

0: காரியங்களை செய்கிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த கால வேளையிலே இணைந்த சௌரி சபாகலங்கோ அன்றன் தாசனம் தொடர்ந்தோ இருந்தும் அதே வேளையிலே சௌரி மிதிலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சௌரி ஜானட் அவர்கள் மன்னிக்க வேண்டும் சாந்தினி அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். சௌரி சுஜாதா இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சௌரி கவிதா இணையவில்லை இந்த நாளும். அதே வேளையிலே கால வேளையிலே சௌரி மால வேளையிலே சௌரி எஸ்தர் ரூபி அவர்கள் தேர்வு செய்தி எடுத்து வந்தார். அத்தோடு அவர் ஜப ஆராதனை துதி ஆராதனை ஜபங்களுடனும் பாடல்களுடன் வழிநடத்தினார். கத்துடைய கருத்தை உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னியுங்கள். அதே வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே அருமையாக வழிநடத்தினார்கள் ஒவ்வொருவரும் இணைந்து.
1: கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்துகுத தாசரையும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியையும் தேவன் அவர்களும் ஆசீர்வதித்து நாளைய தினத்திலேயும் இதே நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை துதி ஓதாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.
2: Thank you, sister.
0: God bless you all. Amen. Amen. Nandrigalum vaazhthukkal.

0: ஆமென். ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருந்தோம். காலையிலே 6:30 நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கள் இணைந்தேன். இப்பொழுது 10:30 ஆகிறது. அந்த வகையில் இணைந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சோதிக்கிறோம். கத்திர கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் மறுவலை கணவோமா. ஆமேன்.
1: அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு நடக்கிற ராஜ விருந்தில உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் இருந்த, நான் இப்ப சொன்ன 8 காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பெருமை கடையாளமா சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு. ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல உன் பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தா, வெண்மை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அது போல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாக அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருங்கமு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருங்கமுனுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியைகளிலிருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாய தீர்ப்புல, நீ நியாய தீர்ப்பில் நீ நியாயந்தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யுவர் தி சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன், பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேற பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்கதான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்க வா, ஜெயித்து வா. உனக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்த தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாத. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிற செக்யூர்ல என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாத மாட்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாதிருமாண்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கம்மு உலகத்தை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க போறோம், இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவனுடைய மாம்சக்கிரியை உடைத்தா, நாமும் மாம்சக்கிரியை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கை உரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருபதருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சுத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவி சுத்திர மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுப்பட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்திரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூகத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துமாளிகை செய்யும் துதி கன மகிமையாவற்றின் நீர் எடுத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: அருமையான வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமு சபையில எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. உலகத்தில பெருகம் எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களே இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான செய்தி. இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிறேன், உலக முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்டு இந்த பெருகம்பு சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மரமான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டோம் உண்டு. இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கத்தன்களையும் ஆசிரியப்பா. நன்றிப்பா. அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கத்தன்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசிரியப்பாருங்க. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமு சபையில காரியங்கள் எட்டு காரியங்களையும் அதற்கெதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசிரியா வந்து கத்திர அந்த மகனை குடும்பங்களை ஆசிரியப்பாருங்க. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ் அர்ஜென்டா சாருக்கு அப்புறம் பிரஸ் லோட் பாஸ் அர்ஜென்டா சார்.
3: பிரஸ் லோட் மகேந்திரன் ஐயா, பிரஸ் லோட் நேயர்களே.
2: ஆமேன். இன்றைய நாளிலே கடைசி செய்தி உங்களால் உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமே
4: ஆமீன். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில் வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த மத இன மக்களையும் நீர் தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன். யாத்திராமம் 20:3 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிரக ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் அந்த தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை, இரண்டு, இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தில சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள ஈட்டுக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்ற ஒரு காரியத்துக்குடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த அந்த தேவனை இந்த மெய்யான தேவனை அறிவித்து வாழ்ந்தார்கள். ஆனால் பலர் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்களை கப்பல் மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளிலே பாருங்கள் அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 பார்க்கும் பொழுது பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள் 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடு உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள் யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக முடியாத இதயத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேப் யோசுவாவும் உண்மையோடு உத்தமத்தோடு அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். மெய்யான தேவனை அறிவிக்கப்படியாக இந்த சுவிசேஷம் புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்து ஊடாக இடைகிறது. பாருங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக மத்தேயு 1 பார்த்தீர்களாக இருந்தால் பழைய ஏற்பாடு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறாக புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்தில அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆபிராமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள் 24 யோசுவா 2 அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள் இந்த தேவர் வழக்கங்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளிலே இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது ஒவ்வொரு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிராம். பாருங்கள் யோசுவா 24:3 நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள் தேவனிடத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில் இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு மில்க் அண்ட் ஹனி லேண்டுக்கு அழைத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக இயேசுக்குடாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைஞ்சிருந்து இணைந்து செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்துமாவில இந்த ஆத்தும உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்துமாவிலே இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவை தேய்த்தி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள இந்த ஆத்துமா தேற்றப்படும். இந்த துக்கம் சந்தோஷம் இந்த ஆத்துமாவில இருந்து தான் வெளிப்படுகிறது. ஆத்துமா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்துமாவில பெலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய தூக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளி வர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனில அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில அன்பு கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக் கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களை இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவருடைய சுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம், அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வசனத்தில் வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தன்மை உண்டோ, நான் அல்லவா அதை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷித்தவர் நான் அல்லவா, காற்றை சிருஷித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது மெய்த்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுவுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 வசனத்தில் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நிற்புறன் நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்து மகனை நேசித்து புத்த மகனை நேசிக்க கொள்ளவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள். பார்கள், இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில முகமதியர்கள் இப்படி அறியாத மக்களிடத்தில் முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஜபிக்கும் பொழுது அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜபம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே இறுதிய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 3:16 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபகூக் 13:13 வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 வசனத்தில் உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள், பிதா சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு ஊடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்கள் உங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி. பாருங்கள், இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரமாக 39:9 அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்குத்தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களிலே கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்திலே பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள் மணலின் மேலே வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும்பொழுது வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்க பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும், அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம் பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறைச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இந்த முத்திரைகள் அன்டி கிறிஸ்துடைய முத்திரைகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு 80 to 100 வருடம் வாழ்வுதான், ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷனிலிருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அவரிடத்தில் வரும் பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜெபிப்போம்.

இந்த தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் இந்த நித்திய வெளிச்ச சென்றவன் ரேடியோவுக்கூடாக ஐந்து கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனில

நான் தான் பாவம் செய்தவன், நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தேமதிர தமிழோசையாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலே இந்த தமிழோசை சங்கமம் நித்திய வெளிச்சமோட

கொடுப்பேனா பொல்லாதவர்களாகிய உங்கள் அப்பாக்கள், உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று இதை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இதை தட்டுங்கள், திறக்க

0: ஆஃப் ஜீசஸ், நீ இந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக தந்தையோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அறிந்து தந்து தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையை கேட்டு உம்மிடத்தில் வந்தானே. அதே போல இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கப்படியாக, உம்முடைய கிருபையை காண்பிக்கப்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலைவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்தில் கொண்டு இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அந்த அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களைப் போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜெபித்தது போல, உம்மோடு போராடி ஜெபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த ஆண்டுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ரஜினி, அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள் பாஸ்டர் அன்டன் ராசனாயம். மற்ற மதங்களை பற்றியும் விக்கிரகங்களை பற்றியும் என்ன மாதிரி சாத்தான் அதை அவருடைய ஆத்மாவை வஞ்சித்து கொண்டு அவர்களை நரகத்து கொண்டு போற அளவுக்கு அவ்வளவுக்கு அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதனால தான் கத்தர் அவருடைய சபையின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாரையும் அவருடைய சபைக்குள்ள கொண்டு வரலாம் என்றபடி அவங்களோட வார்த்தையும் நன்றாக இருந்தது. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கூட அவர்கள் அந்த சபைக்குள்ள கேட்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அவருடைய கிருபையாலே அவர்களை அழைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, sister Alata Mani. God bless you, Nirkale. Amen.
1: Amen.
2: Very short prayer, please.
1: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for such a wonderful evening, Lord, for the way you have been coming and ministering, Lord, to many, in many ways, Lord Jesus, right from the beginning of the worship time, Lord, that had gone on from the handmaidens of the Lord, from Sister Karuna, Sister Grace J. Ranjan, and even with the poetry, a beautiful poem that was shared, Lord Jesus, from Sister Mary Thangalingam, and following that, Lord, with praying for the workers and also for the nations of the land, and Lord, for the hearers, Lord, and all that has been said and done to honor and glorify you and magnify your name, where with Lord you have drawn all men unto yourself, Lord, when we glorify and when we lift your name up. And we thank you for the second segment that went on, Lord, with the message.

1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும்

0: இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியார். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நேர் ஆண்டதில்லை. அவர்கள்
0: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளுநர் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதால் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

0: கிறிஸ்துவே பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
1: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்தும் ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் செபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த ஊழியர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள்

வாசகர்களுக்கான வசனத்து கூட கடந்து செல்வோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவர் தமது சித்தத்தின்படி சகலத்தையும் நடத்துகிறார், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 18, Esaiah 62, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தேயு 7 அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பசந்தபோமி லோகனவரிடம் ஒப்படைப்போம். அவர் ரீதியான அபிஷேக ஆராதனையுடன் சுத்திகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடும் வித வார்த்தைகளோடு வழிநடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தேவ ஊழியரை வரவேற்போம்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா. ராஜா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்களோடு கூட இந்த முக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழிநடத்தவனமா செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனை கட்ட வேண்டிய பில்லுகள் ஆண்டவரே, மறைவாயிருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களை கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நீரங்களை நினைக்கின்ற விளைவெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினார், ஆமீன்.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். திருவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நீத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபெற வீணமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்பா ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பில்லுகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராலும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பிவிட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவனின் கண் நோக்கி பார்த்தீரப்பா ஆண்டவரே. ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர், அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா. ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவன் அப்பா. ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவர் அப்பா, அதிகமானவர் அப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி

எனக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா. உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா. ராஜா என் தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள உட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், பொறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவியின் கன்னியோ சகல நற்குணத்திலும் விளங்குமர் சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்தரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்தரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கரு

சூத்திரமுண்டமாய் ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே உடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொன்னவரே அப்பா, விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத்தரும்படி செவிக்கிறோம். எங்கிருந்தோரும்

நான் பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுது போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

0: ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் எப்படின்னு சொல்லி சொன்னால், வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லையன்னு சொல்லிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார், காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. அதில் ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதற்கு ஒரு தீர்வை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அன்றைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறார்கள். ரப்பப்படும் ஆண்டவரே, உடைய சித்தம் எதுவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மொத்த சோத்திரம் ஐயா, வியாதியிலிருந்து விடுதலையாவது உடைய சித்தம், பொருளாதார காரியங்களில களஞ்சியங்கள் நிரப்பப்படுவது உடைய சித்தம், பிள்ளைகள் ஆண்டவரே உம்மா போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியாதாயிருப்பது உம்முடைய சித்தம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது மொத்த சித்தம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நற்கீயர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுத்த நீர் எங்களுக்கு கிருபதாரம், ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே. அப்பா இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட வேணுமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே, எங்கள் பிதாவே தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும். தகப்பனே தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தையை சொன்னேனப்பா ஆண்டவரே. நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும். ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நிறங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும், எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகள் பீர பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. மக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசு மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர் ஆண்டவர். யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவரே சகல காரியங்களிலும் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதைத்தார்மனை 100 மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டு சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து, போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கும் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, தேவனே உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா. அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே. தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொக்க சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே. தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டியே என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே மக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா. ஐயா நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராக தேவனே உடைய தலையை கட்டி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா. தலையிலே தான ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே. உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழி நடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாரா? பின்புறத்திலே இமானுவேல் அருமையாக வாசித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில இணைந்து ஊழியங்களை செய்ய மகனையும் உங்களையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம்.

இருக்கிறான். கத்தருடைய கரத்திலேயே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்களால் கனடா விழுந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசுரன் டொரண்டோ கனடாவிலிருந்தும் சகோதரன்

நினைந்திருக்கிறார். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இங்கே நாளுக்கான வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். ஆமேன். கர்த்தர் தமது சுத்தத்தின்படி எல்லோரையும் வழிநடத்துகிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க வேண்டியத்தையும் தந்து தன் அழைத்துக் கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன். இதனாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஒன்று சாமுவேல் 18 அதிகாரம், 62 அதிகாரம்.

0: ஒருவர்களையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கத்தடைய கரத்தை ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், கத்தடைய கரத்தை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்களையும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஒப்படைப்போம். சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம்.
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வந்தாமே அவரோடு கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாளே நாங்கள் அப்போ சில 16 அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அவங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடு ராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் சிவமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சகதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இருந்தா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அந்த ரட்சிக்கிறதை நாங்க

0: காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத சிறைச்சால கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கு உண்டாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும் சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை, அனைவரே உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு, ஒவ்வொரு ஜெப வீரர்களின் குழு ஒவ்வொன்றை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் வர மக்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த சபைகளுக்கு ஓடி வரும் பொழுது அந்த சபை உமாக்கு பிரியமான காரியங்களை செய்ய, துதிக்க, ஜெபிக்க, உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள் அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக பாடல்களின் மூலமாக அவர்களுடைய காயங்களை எல்லாவற்றை நீர் சந்தோஷமாக

உன் சபைகளிலே மறைந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரெடியை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கு ஊடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ள

இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் செடமாக இந்த ரேடியோவுக்குடாக போகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள்

0: சத்தியம் வாழ்வு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டு அதன் மூலமாக ரட்சிக்க பெற்று பரலோக ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை உண்டான அமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே,
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே. நார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிற கர்த்தாவே, நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரை உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்பாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இது ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவர மன்னாவை ஆண்டவரை நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரை இறக்குகிறதையும் ஆண்டவரை அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரை இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி உங்களுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிதைக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாத படிக்கு ஆண்டவரை அப்பாவை பொஷிக்கத்தக்கதாக ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். ஆண்டவரை காகங்களை கொண்டு ஆண்டவரை எலியாவை நீர் போஷித்திரே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவரே நடத்தில இந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனை தந்து ஆண்டவர இந்த உணவுகளையும் ஆண்டவர அங்க இருக்கிற பஞ்சங்களையெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர அவளை பரிய பசு ஆட்சி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். தேவனாகி கத்தர் அப்படியாய் ஆண்டவர அந்த தேசங்களில் இருக்கிறதா என்னென்ன தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவர வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கத்தாவே அந்த வறுமையெல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவர எல்லா வகையிலும் ஆண்டவர அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நிராகரிக்கும்படியா சுதைக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியா தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரை. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறேன். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இடிவார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காப்பில் வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மனை சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய பார்த்து சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் எவ்வளவு வைரஸ் ஆண்டவர் அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க இருக்கும்பா. இந்த வேலையில் கொடுக்க கத்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோடு கத்தாவை ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கத்த நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கத்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் எண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடே தேவனாகி கத்தவிய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரே இவர்கள் அவர்களது ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ற உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்த முடிய ஆயிச்சிருக்கிறோம். அப்படி என் தேவன் சேர்ப்புவதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றோ ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன் ஆமே. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாக்கல்ல இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. சோத்ரா, இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லாரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையுமாய் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படியே கூட சப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் நீர் சீர்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையிலே எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களை அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பண்ணோம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்ரா என்னமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஜெபங்களை கேட்டதா உனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தரங்களோடும் பிள்ளைகளோடும் அங்க பேரப்பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமே
3: ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாட்களிலே ஓகே சிசிலியா மாவ நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா.
5: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்தி செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நாமத்தினாலே ஜுபிக்கிறேன் நல்ல பிதாவே. இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். கத்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீளவிடாமல் நீர் என்னை கழுவுக்கு எடுத்தபடியினால் நான் உமக்கு உண்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பிதாவே நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எனக்கு உங்களுக்கு பெற்றுத்தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் அபாயங்கள் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே இன்னொரு பொருளும் சேதமில்லாதபடி அவர்கள் மக்களுக்கு சேரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா இந்த விலை உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மக்களுக்கு நீ எல்லாத்திலும் இருந்து அவர்களுக்கு வருவாய காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறத தகப்பனே. இந்த வெயில் வெக்கையால் அகோரங்களாலும் ஜனங்கள் அக்னியாக எழும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பன்.

கொடுத்து பாதுகாத்தவரே, ஆவியானவரே, மக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்னென்ன தீர்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காகவும் இறந்து கொடுக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே, எங்களையும் உமது இல்லத்தில் சேர்த்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீரே இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. உமால் முடியும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கொடிய கொடிய

0: உணவாக அவர்களுக்கு போஷணத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தேவப்பனே. ஆவியானவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம். ராஜா, அன்பான ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களை நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியும் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுக்கு நீரே உதவியாயிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிரும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசியனா குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. மகனை உம்மது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் போகும் போதும் வரும்போதும் அவரை உற்றதுனியா நீரே காத்துக் கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியை அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நந்தியமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் பிரதர் நாக்களே, இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்றைய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும் தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில் போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்துக் கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செவிக்கிறோம், நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. உலகத்துல வருகிற ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே.

0: அவர்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே வேத வழிகளை கத்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய்தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவரே திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலக மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்துக் கொண்டு வருகிற தாய் தகப்பன், ஆண்டவரே தகப்பனே கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக தாங்களும் ஆண்டவரே செய்ய வேண்டியது என்னதென்று தெரியாதிருக்கிறபடியினால ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, ஆண்டவரே வேறு எதுவும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே இதோ உடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்ட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்கள் நல்ல சுதபல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக, ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்தி வீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்தி வீராக செவிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு, உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு, உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதோட ஒத்தாசியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ஆமீன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பும் கிருபை என்ற பிதாவே, என் தேவனே, வேண்டுகோளை பாதத்தில் வைத்தீங்க தேவனே. நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்கள் அப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோய்கள் வியாதிகளோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறாளோ என் தேவனே அவர்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே. என் தேவனே உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதா. ஊழியங்களை எப்படி செய்ய வேணும் என்றது தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துகிற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா துன்பப்படவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலே மோளை நிரப்புங்க அப்பா பிதா, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசியம் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உங்களுடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்கப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டு பிளாவன் சொன்ன தேவனே தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக தீர்க்க ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. பெறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா என் தேவன். ஓ நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்கா நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சொச்சம் அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, இத்தனை நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா தேவனே. கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறேன் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இவருடைய மாம்ச கிரிகைகள் பிசாவுடைய கிரிகைகள் உலக கிரிகைகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே. இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகைகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார். உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூமியுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திரவங்கள் ஆவியானவரே இந்த கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாகும். ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினாலே திறப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா ஆவிதா, உம்முடைய ஆவியை ஊற்றிருந்தப்பா மாம்சமான யாவர் மீது, தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றிருந்தோம் தேவனே. மனக்கண்களை திறந்தப்பா, விசுவாசால மனக்கண்களை கூடாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வழியார்களாக இயேசு பேசி சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய

செய்த பிறகு கிருபை விலகுகிறது. இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது, ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதால் இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம் ஏவாள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது, அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷன்
மனுஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தியை கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை,
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாய பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாரா இருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கணம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாக இருக்கிறது. வேதவசனத்தில் பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது, நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது.

கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது. பாவம் தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் தான். இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைத்தனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம். நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அலையத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

0: அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுயமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிறது மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவா இருக்கிற ஆண்டவர் எப்போதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் திவனமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், யாக்கோப்பு 4:8 சொல்லுது. கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒருவர் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க போறோம். பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் மக்கள் சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கிருபை தாரம், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.
1: வார்த்தையில் எடுத்து வந்து ஒருவன் மனம் திரும்பும் போது கத்திர சாமி அவனை

0: Amin.
1: ஓகே, தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர், தேங்க்யூ.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் போலீஸ்காரன் அவர்கள் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு

0: Recording
1: stopped.
0: Recording in progress.
1: ஆர்மையானவை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம்.

0: வணக்கங்களுக்கு
1: நன்றி ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில் புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்க முனையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம் இந்த நாட்களிலே. மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்து கூட இந்த நாட்களை பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 12 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2வதாக இந்த நாட்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எபிரேயர் ராகத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதா, தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையாக அந்த யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்ற பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாக வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே இருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிற, அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாம்சத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் 3 நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக அந்த நாட்களை நம்முடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி ஆனால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே அந்த இடத்திலே ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியிலே விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்கள்ல நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையில உதடுகள்ல இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்கள்ல இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே, நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் இல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் வார்த்தை நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டேன். எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம், வருமையான கத்தோட பிள்ளைகளை புதிய பாடல்களை விட. அப்ப பாருங்க, அந்த பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் பரிமையான கத்தோட பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்கு வெளிப்படும். இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில பாடியிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தம் இல்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்களே, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வேளையிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களே கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அப்ப மோசேருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். இலங்கை ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவர்களுடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே மறுபடியும் இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஐயா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான் சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புத்தகத்திலே அங்கு என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையினுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிற எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக இந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்தவுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவாவின் உபாகம் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவாய். ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டிய வேளையில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் முருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்தக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கத்துரை உள்ளது. அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்கள் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவன் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசிய இங்கே பார்க்கிற வழியில் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிறது இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போல நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் நாட்களை உள்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கதை ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த யாத்ரா புஸ்தத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விடுவார்கள். அருமையான கத்துறவுகள், அது மட்டுமல்ல சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கத்துறவுகள், நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து குதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணுங்க ஒழுமி போக தேவையில்லை, நீங்க போய் அவங்களுக்கு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு இந்த நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்து விடுவோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப இந்த

45 நாட்கள் அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நியாயாதிபதியின் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5 அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்கள் நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிப்புகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டதுண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கத்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கத்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை இப்ப பாருங்கள், அப்ப இது திபுராவுடைய காரியமாக இருக்கிற அப்ப ஆண்டவரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல திபுரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார், அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்ல, நிறைய அறைக்கு கூட்டிக் கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9 அதிகாரம் 1:2, 18 அதிகாரத்திலே இப்படியாக, சங்கீதம் 108 அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களில் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடர்கள் யாரை கத்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். அங்கே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் 42 அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்கள் அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளிலே அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கிய மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரன் நாட்களை பார்க்கிறதை பார்க்க

எரேமியா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை இந்த நாட்களே வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களே தப்புவிக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரட்டி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறார். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அழிந்து கொண்டே தெரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையிக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையிலே இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களே தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகி தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்திலே இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலையை தருவார். ஏசாயா 12 வாசிப்போமா இருந்தால் முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன், நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களே போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் சொல்லி இங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களே பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே மத்தேயு 11:25 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 11:25 அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால்
இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? லூக்கா 10 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். 21வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பாருங்கள், அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை, ஆனா இங்க சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து. ரிஜோ வித் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்ப பாருங்கள், அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து அருமையான கத்துடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களில் இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களில் துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது, அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் வாலிப வயசு, வாலிப வயசு அல்ல அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி ஆனால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களில் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்க பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒழிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதை தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை, ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணறத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தது சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த
தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கர்த்தர்களே, அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்த ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே நாட்களை இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்புகளே, அன்றை பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசவும் அவர்களோடு அமர்ந்தது நாட்களே அங்கே நாங்கள் தேனி நடந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரிலே இந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்கிறார் சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், அவை எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய செயல்படுத்தான் யாக்கோபு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல
பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்க, அது ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கத்துரைப்பார், பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் ஷேருவின்கள், அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்தோலிக பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் கத்தோலிக பிள்ளைகளே, அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிற வேளையில் அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்தோலிகளே வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை, பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து, தேவரே புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துரைப்பிள்ளைகளே அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாக்களே சொன்னார்கள் என்று சொல்லி நாக்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாக்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்திலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பி இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னத்தை சாப்பிடுறது சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களே பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன செசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கத்தனை பிள்ளைகளை பாருங்கள், சொல்லிக்கோமே
விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருக்குள்ளே நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல. இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்ததனாக்களை முடிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனே அந்த இடத்துல கொண்டு வருவாராமன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவ எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உங்களுடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருந்ததை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உங்களுடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் பிள்ளைகளை மாசிர்வதியும் ஐயா. இன்னை மரத்தின் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், நன்றி ஐயா. பிரஸ்லோட் ஐயா.

நீதியாய் நடத்துறதுக்கு ஆண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருங்கிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மிட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சோர சோரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா, அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கும் செய்யுங்க ஐயா, இதற்கும் ஐயா அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி

0: இருந்து வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள்
2: டிக்கெட்
0: பெறலுக்காக
2: நீங்க
1: கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்களும் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.

அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா, அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா, இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா

நீங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்க அப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலாம், கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்க அப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்க அப்பா. நீங்கள் தேற்றின வாழர் அப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்கள் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுகிற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிற தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று இணைந்து ஜெபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாக

படி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வாழ்க்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே. கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

சர்ச்சைக்குரிய தலைப்பு தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 Samuel 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய

நிறுத்தியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ வேலையிடத்திலோ நண்பர்களிடத்திலோ சக ஊழியர்களிடத்திலோ வீட்டிலோ அயலார்களிடத்திலோ எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்து அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால்

சொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த

அவருக்கு ஆசிப்பதற்காக. அதை நீங்கள் என்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து

0: வராத ஒரு விசேட ஜெபமாக ரொமானா அந்த சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட
1: வழிநடத்தினிருக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசத்த மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போற்ற, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரோ சில்வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்கட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்கட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூடி இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்த ஆவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களோட சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களோட ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்கால்படி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடக்கிற மணல் விளவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றது தேவனே உங்களால் இருந்தால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளிமங்க ஆகபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில் செய்யத்தக்கதாக.

ஓடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரநீட்டி ரச்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக, ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கையா உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைத்தபள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களோட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே, எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் இல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரம் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கின ஊழியம் ஐயா, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்பின் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சிலேந்து வெள்ளத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்குள்ளாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுறதுக்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்கள் அன்பை உங்களை ஜீவன் உள்ள திருவனங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்கள் அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியின் கைகோத்த மனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக சகோதரங்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா.
அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி வந்து பாதுகாத்து வந்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ஆண்டவர்.

பெரிய ஆசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வருங்கால சந்ததி ஐயா. கடுவாளம் போட்டு கட்டி வழுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க ராஜ செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிறது ராஜ செடிகளாக, கனி கொடுக்கிறது ராஜ செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த ஒரு விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்ததேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பெரிய ஆசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கத்தக்கதாக வழிநடத்துறதேவனே. காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வரதேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவக்குளாலும் நீங்கள் அவளின் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கம் உங்க சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, பிசாச அவனாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் தங்களோ எதுவாயிருந்தாலும் சோரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதேவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வழிபாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல கூடாகவோ நன்றி அறுதல் கூடாகவோ உங்களுக்கு ஆண்டவரே உங்களை மகமப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திரை போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கள் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடகட்டி பெருசுத்தாவியானவரே நீங்க வழிநடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, குடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கழிவுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை தலைவருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை தலைவருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதாக அவ மனசில் ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது. அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலில் என்னத்தை கேட்க போகிறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பையாக்க வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்னையோ உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மையும் உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களே எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவர் கூட அவங்க அவர் கூட
உங்களை அவன் அம்மாட்ட மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக, நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக, செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல் தகப்பனே, இந்த வாழ்வ சந்ததிகள் ஐயா, இவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சிக் கொண்டிருக்கும் வாழ்வு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மன சோர்வினால் உங்களுடைய இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வல்லமையாக ஆண்டவர் ஒரு வழியை திறந்து அடப்பட்ட வாசலை திறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. தங்கள் பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பிடும் எனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்தில் ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பரவத்தக்கதாக செய்த அழு நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்ச கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கவும் வந்து பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து, தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றவருக்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனசு செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின்றவனே, ஆண்டவரே மனசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை திறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் இங்கே இதற்கு அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள உன்மூல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம், நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்வது பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வலுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனால் மன்னிங்கும் மன்னித்து தின்பவும் அவர்களை ஆண்டவரே உங்களை எடுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களுடைய வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பெலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக
കിരുവയെ ഊറ്റുകാലിനടത്തും കുറവ് അവരോട് ഒപ്പുളേക്ക് 22 മന്ത്രിമാരെയും പുറപ്പെടുക. അവരെല്ലാം ഒത്തുളെത്തുന്ന ദേശത്തായി ആണ്ടുവരെയും കൊടുത്ത് പ്രിയമുള്ള വിധത്തിൽ നടത്തത്തക്കതാക നല്ല ഒത്തുള ഒറ്റമയെ കൊടുത്തു നടത്തുവല്ലടത്ത് ഉങ്ങളാൽ മുടിയും നടത്തിക്കൊണ്ടു വാര കിരുവയ്ക്കാക വേലി അടുത്ത് കാത്തുകൊണ്ടു വാര കിരുവയ്ക്കാക ഉങ്ങൾക്ക് നന്ദി ചൊല്ലി നന്ദി ചൊല്ലി ഉള്ള തുടിക്കും. എന്റെ ദേവന വിശേഷമാക അമേരിക്ക ദേശത്ത് അധികാരിയെ പുറപ്പെടുങ്ക രാജ ഉങ്ങളെ സിക്രമാകാൻ എനിക്ക് തിരഞ്ഞെടുത്ത് കാണാൻ സ്വലൂറും അവർക്ക് നല്ല ജ്ഞാനത്തെ കൊടുത്ത് ആടുവരെ എന്നെ വിധമാക മറ്റേസങ്ങൾക്ക് കൈകൊടുത്തു വേണമെന്ന ഉണർവോട് കൈകൊടുത്തു കൊടുത്തവരവരായിരിക്കത്തക്കതാക ആണ്ടവരെ നീങ്കതാണവരെയും പുറപ്പെടുത്ത് ഡൊണാൾഡ് ട്രംപെ വന്നടത്ത വേണം വന്നടത്തവല്ലവരെ വന്നടത്തിക്കൊണ്ടുവാറവരെയും തുതിക്കും. അത് അമേരിക്ക ദേശത്തിൻ പൊരുളാതര നിലയായി ആണ്ടവരെ താഴ്ത്തു പോകാ അതുപടി എപ്പടി ഉലകത്ത് മുഴുക്കും ഇവിടെ അൻപെ എത്തിന മിഷറി മാറി കളിപ്പി ഇവിടെ അൻപെ വെളിപ്പെടുത്തിന് ദേശമയ്യ അതേ പോ സന്തസ്സന്ധിയായിരുന്നു ചെയ്യും മൂല്യക്കാരുടെയും പുറപ്പെടുത്ത് അവരുടെ ആശീർവദിച്ച് അങ്ങനെ രാജ്യമെന്ന ദേശത്തിൽ കട്ടിയെളുപ്പത്തക്കതാക എന്നും കട്ടിയെളുപ്പത്തക്കതാക ഉടൻ കിരുവിയെ ഊറ്റി ഉങ്ങളാൽ വെള്ളടത്ത മുടിയും വെള്ളടത്തി കൊണ്ടുവരവല്ലവരെയും ഉങ്ങളെ തുതിക്കുവോ ഐയാ സ്തോത്രിക്കുവോ എന്നെ നാങ്ക പറന്ന് വളർന്ന ദേശം അറിയയും ഇലങ്ക ദേശത്ത് കാണാൻ അലകിയ തീവുക്കാഹ ഉങ്ങളുടെ വരവോ അന്ന തീവിൽ മുന്നാരി പിന്നാരിയെ ഊറ്റി അത് എളുണ്ട് ചെളിപ്പുള്ള തീവാക ഇരിക്കത്തക്കതാക ഒരു അളകിയ തീവാക എന്നും ഫലം കൊടുക്കുന്ന തീവാക ഇരിക്കത്തക്കതാക ഉങ്ങളാൽ ആശീർവദിക്ക മുടിയും ആശീർവദിച്ചു കൊണ്ട് വാറിങ്ങൾ അതുക്കാഹ ഉങ്ങളെ തുതിക്കുമയ്യാ സ്തോത്രിക്കും. എപ്പടി എപ്പടി അത്ഭുതം ചെയ്ത ദേവൻ എത്ര കോടി മക്കളെ പ്രപഞ്ചത്തിൽ നിന്ന് തൊട്ടെടുത്ത് ഉങ്ങളുടെ പിള്ളകളായി ഒളിയൻ പിള്ളകളായി ആക്കിന ദേവനെ അത് കൂടാഹ എന്റെ ദേശത്തേക്ക് നിങ്ങൾ എന്നും കൈകൊടുത്തും കൂടെ അൻപേ പരിമാറിക്കൊണ്ടിരിക്കത്തക്കതാക ഒരു ആത്മാവെ നിങ്ങൾ താഴ്ത്തു കൊണ്ട് വരക്കിരുവയ്ക്കാക ഒളിയൻ പിള്ളകളായക്കിന പിള്ളകൾ നന്മയ്ക്കാക ഉങ്ങൾക്ക് നന്ദി ചൊല്ലി നന്ദി ചൊല്ലി ഉങ്ങളെ തുതിക്കും. അന്ന ദേശത്തിൽ നിലത്തിരുന്നൂളിയും ചെയ്യുമ്പോൾ ഒരു ആത്മാവെയും പുറപ്പെടുങ്ക ആശീർവദിക്കുക രാജ എന്നും അന്ന ദേശത്തേക്ക് ഭയമില്ലാമൽ പ്രയാണം പണ്ണി പോയി വരത്തത്തക്കതാക നാങ്ക പിറന്ന് വളർന്ന ദേശത്തെ പോയി പാക്ക വിടുമെന്ന് അഞ്ചോട് ആണ്ടൊരു ആത്മാക്കളെ നിങ്ങൾ കൂട്ടിക്കൊണ്ടുപോയി കൂട്ടിക്കൊണ്ടു വരക്കിടുവയ്ക്കാക ഉങ്ങൾക്ക് നന്ദി ചൊല്ലി നന്ദി ചൊല്ലി ഉങ്ങളെ തുതിക്കും അയ്യാ സ്തോത്രിക്കും. അത് അധികാരിയും പൊടുപ്പെടുങ്ക രാജ അവരുടെ കണ്ണെ തിറങ്കു തിറങ്ങോ അന്ന കുറുട്ട കണ്ണെ തുറന്ന് എന്നും പേശാതെ വിഗ്രഹങ്ങളെ നാട്ടാതെ വഴി പേശുന്ന ദേവൻ ഉയിരുള്ള ദേവൻ ഉങ്ങളെ കണ്ടുകൊള്ള വേണമെന്ന് ഉണർവെ കൊടുത്ത ഏത് വിധത്തിൽ അവരെ ഉണർത്തി ഉങ്ങളാൽ വണ്ണടത്ത മുടിയും വണ്ണടത്ത വല്ലവരെ ഉങ്ങളെ തുതിക്കും അയ്യാ സോദര പിന്മാരെ പിന്മാരെ ഊട്ടി എന്ന ദേശത്ത് എളുപ്പതല ഉണ്ട് പെണ്ണവല്ലവരെ ഉങ്ങളെ തുതിക്കണം അയ്യാ സ്തോത്രിക്കറും. എന്റെ മയിലാടയാക്കി ഇന്ത്യ ദേശത്ത് കാഹുങ്ങളുടെ വരവും സനത്തൊക്കെ പെരിയ ദേശമയ്യ പരന്ത ഭൂമി അന്ന ദേശത്തെ പുറപ്പെടുങ്കോ ഉങ്ങളുടെ ശിഷ്യനാകിയ തോമാവനെങ്കിൽ അനുപ്പിനിങ്ങളല്ലവ അന്ത് അതെ കൂടാഹത്തിനെ വേറെ തൊട്ട് ഗുണമാക്കിന ദേവനല്ലവ എന്നും ആണ്ടവരെ എന്ത് അന്ന ദേശത്തിൽ നിങ്ങൾ എളുപ്പം ഉണ്ട് പണി രാജ എല്ലാവർക്കും മേലാക ഉങ്ങളെ നേസിട്ട് ഉങ്ങളെ ഊഴിയും ചെയ്യും പിള്ളേർക്ക് എന്ത് തടയും വരാതെപടി അവരെ സ്വന്തമാകും കൂടെ എന്ത് വെളിപ്പെടുത്തത്തക്കതാക അന്ത കിരുവിയെ ഊറ്റി ഉള്ള വെള്ളിടത്ത് മുടിയും മുടിയെ പുറപ്പെടുങ്ങോ എന്ന കണ്ണ് തിറവുങ്കോ രാജ തിറവുങ്കോ തിറന്ന് അവന് ഉങ്ങളെ ഏറ്റുക്കൊള്ളത്തക്കതാക ഉങ്ങളാൽ തനയ്യ ചെയ്യ മുടിയും ചെയ്യ വല്ലവരെയും ഉങ്ങളെ തുതിക്കുറമയ്യാസ്തരിക്കും. ഇവളവ് ആശ്ചര്യമാകും അത്ഭുതമാകും മനുഷ്യരത്തിൻ്റെ കൊണ്ടിരുന്ന മക്കളെ തൊട്ട് നിങ്ങളല്ല വാറ അന്തത്തെ അന്തൊക്കെ മാഹാണത്ത് മക്കൾ അത്തനെ പേരെ നിങ്ങൾ തൊട്ട് ഒളിയൻ പിള്ളകളാക്കി അത്ഭുതത്തുക്കാക നന്ദി. ഇത് എന്നാലും അവർ കണ്ണാൽ കാണാവിട്ടാലും കാതാൽ കേട്ട് ഉങ്ങളെ നമ്പത്തക്കതാക എന്നും ഇപ്രപഞ്ചത്തിൽ ഇരിക്ക മക്കളെ വിഗ്രഹത്തോപ്പുള്ള ഉദ്ധത്ത് തള്ളി ഉങ്ങളുടെ പിള്ളകളാക്ക ഉങ്ങളാൽ മുടിയും അതുക്കാഹ ഉങ്ങളെ തുതിക്കണം അയ്യാ സ്തോത്രിക്കണം. എന്റെ നാളുക്കാഹ അങ്ങ് നന്ദി സ്വലോഹം എന്റെ നാളിലെങ്കെല്ലാം പ്രയാണം പണ്ണുകളോ രാജ
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரியாணம் பண்ணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்கள், கூட்டிக் கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்னென்ன நோக்கத்தோடு பிரியாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரியாணம் என்ன சிறத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரியாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டு. ஓட்டு போடும் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்சர்களையும் உங்களால் உணர்த்தி பல்நடத்த முடியும். பல்நடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, எந்தெந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்களை அறியாமல் ஆத்மாதம் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீட்டிலிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து நடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியோட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக உமது குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோண்டுகள் வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen.

பாடலோடு இணைந்த பொழுது திரு ஊழியர் ஆண்டனி அவர்கள் நிவாரணம் கத்திரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு

0: ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ், கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, யோவாப் என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்திக் கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என்
1: எரேமியா 22 அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களேயாகில் இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலியாத்தைப் போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய், ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்திரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்னியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை. தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பல கனிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதி லிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ, நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோவென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மெய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சையடையவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களின் கூடு கட்டுக் கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்கவளாயிருப்பாய். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமியல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள.
2: ரோமர் 9 அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்துவமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல், நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்களல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் இரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதாமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்கள் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அப்படி நாமம் யெகோவா என்பது களி கூறணும். இந்த மூன்று விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி தான் கர்த்தர் ஜனங்களே உண்டாக்கினார் இல்லையா? அவர் அதாவது கீர்த்தனை பண்ணுவதற்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமாம், வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இது பேசிக்காக யாரை சொல்லுவாங்கன்னா, யோவான் சாலங்களை சொல்வார். அவர் தான் வனாந்தரத்தில் என்ன செய்தாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாலங்கள் வந்தார். இன்றைக்கு நாம் தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாலங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா, பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற வழி, அதான் அவருடைய வழி. அப்போ வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசுவண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கத்தரி குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படி அவங்கள தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்போ அன்னைக்கு யோவான்சன் என்ன செய்தாருங்க, அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா தான். எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க, அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கிட்டி சேர்த்தது. அப்ப அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய நாம யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமேன். அவருடைய நாம ஆயிரம் நாமங்கள் சொல்றாங்கல்ல, அவருடைய நாமம் யெகோவா. ஆமேன். அல்லே லூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில், ஆதி நாட்களில் கர்த்தர் என்ற இடத்துல யெகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா. அப்ப இன்னைக்கு அதை அப்புறம் தான் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவருடைய நாமம் யெகோவா இல்லைங்களா? அவருடைய நாமத்தில் நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரை பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம். எதுக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்றேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால நான் களி கூறுறேன். ஆமேன். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே, எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும் வழி ஆயத்தப்படுத்துவதும் களி கூறுவதுமா இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம் விசுவாசிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 43:19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும்

0: சிந்தைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: இன்றைய நாளிலும் 31 தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 2026 ஆண்டு, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்து நிற்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமாயிருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமாயிருந்தால் ஒரு பெண்ணாலே தான் அந்த குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா இருந்தால், ஆதாம் ஏவாளை தேவன் இந்த நாட்களிலே ஒரு குடும்பமாக இந்த நாட்களை உருவாக்கினார். ஆனால் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆதியிலே அந்த குடும்பம் சீர்குலைந்து உடைந்து போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருந்து எறியப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்களிலும் ஒரு குடும்பம் இங்கே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால் தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வீடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, ஒரு சமூகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற காரியம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே விதமாகத்தான் ஒரு தேவனுடைய சபையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஒரு புத்தி இனத்தின் நிமித்தம்தான் அது கட்டப்படும், புத்தி இல்லாத நிமித்தம் அது இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் இப்படியான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருக்கிற நம்மை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை புத்தியுள்ளவர்களாக எடுத்து இந்த நாட்களை கட்டும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால் அங்கே நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனவாட்டி சபையே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை உருவாக்க வேண்டுமா இருந்தால், அந்த மனவாட்டி சபை உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவ ஞானத்தினாலே அந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சபை உருவாக்கப்பட முடியாது. அதைத்தான் இந்த நாட்களிலே ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு கூட இந்த நாட்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் என்று. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்களிலே அவர்களும் கேட்டார்கள், இந்த நாட்களிலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் புத்தி உள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இந்த நாட்களில் இருந்து அபிஷேகத்தினால் நிறைந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களிலே கடந்து செல்லுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அதாவது ஞானம் இந்த நாட்களை புறப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவர் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புத்தி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய சபையை, தேவனுக்கு பிரியமான குடும்பமாக இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்திலே நம்மை இந்த நாட்கள் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதைத்தான்

வேதம் நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, புத்தியுள்ளவர்களாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த மாசத்தின் கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே தேவன் நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கிலாவையும் அக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை, குறிப்பாக 16ஆம் அதிகாரத்தை கவனமாக படித்தால், ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அரிஸ்தோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11ஆம் அதிகார வசனத்தில் கர்த்தருக்குரிய நர்சீசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டமுள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் ஒரு அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். வித் ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். லெட்ஸ் லுக் இன் டு அவர் வேர்ட் மெடிடேஷன் ஃபார் டுடே. டுடே இஸ் வென்ஸ்டே 29th of July 2026, அண்ட் த டாபிக் ஃபார் டுடே இஸ் த சர்ச் இஸ் மோர் தேன் அ பில்டிங். த ஓப்பனிங் வேர்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரோமன்ஸ் 8:16-5. Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus, who have for my life laid down their own necks, unto whom not only I give thanks, but also all the churches of Gentiles likewise greet the church that is in their house. When you study the book of Romans carefully, especially the 16th chapter, you'd notice something striking about the early church. It wasn't one central congregation. There were several fellowships, different groups of God's people meeting in different places, yet all part of the same church. This becomes even clearer when you read the opening of Paul's epistle to the Romans. To all that be in Rome, beloved of God, called to be saints. In Romans 1:7. The churches were spread across many locations with household fellowships and groups of Christians meeting in different homes. That's why in Romans 16:3-5 he said, greet Priscilla and Aquila and the church that is in their house. Also in the 10th verse he said, salute them which are of Aristobulus' household, and continued in the 11th verse to say, greet them that be in of the household of Narcissus, which are in the Lord. These are not merely families, these were churches, living expressions and extensions of Paul's ministry. It reveals something profound. The church is not a building, it's the people of God. Hallelujah. The early church was organized as many churches, yet one body. It might have been several gatherings, but each was alive, active and connected. The Bible says, and they continue daily one accord in the temple and breaking bread from house to house. This is in Acts 2:46. There was a large gathering, but there were also smaller fellowships where they shared the word, prayed together and grew together. Hallelujah. This kind of structure made the church strong and indestructible. Even in times of persecution, it continued to thrive. You may destroy a building, but you cannot destroy the church. As long as the people are there, the church is there. This is why fellowship is so important. Wherever Christians gather in the name of the Lord, He is present, and that's the church. The Lord Jesus emphasized the power of the smallest assembly when He said, for where two or three are gathered together in My name, there I am in midst of them. In Matthew 18:20. Glory to God. So don't reduce the church to a location or a structure. Understand its true nature. It's the living body of Christ expressed through His people in fellowship, in unity and in purpose. Be part of that expression. Strengthen it. Build it. That's how the church grows. And the kingdom advances from glory to glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for making me a part of the church, the living body of Christ. I function actively in fellowship, contributing to the growth and strengthening of others. Through me, your life is expressed and your kingdom is advanced today. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: ஆமேன் ஆமேன். இன்று 31 ஏழாம் மாதம், 31 ஆடி மாதம், 31 ஜூலை மாதம், 2026 வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நேற்றைய நாளிலே ஒரு வசனத்தை வாசித்தேன், எல்லோரும் பரலோகம் போக விரும்புகிறார்களாம், ஆனால் மரணத்தை அவர்கள் மரணம் அடைய விரும்பவில்லையாம். பரலோகத்துக்கு போக விருப்பம், ஆனால் பூமியிலே மரணத்தை அவர்கள் விரும்பவில்லையாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நாளுக்கான வேத வாசிப்பு, பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 2 Samuel 17, எரேமியா 21 பழைய ஏற்பாடிலிருந்தும், புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 7:8 அதிகாரங்கள், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுக்கு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் 1 நிமிடங்கள், வாக்கு தத்துவம், இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்தார், போய்விட்டார். இந்த நாளிலே விசேடமாக நீங்கள் சுபா இளங்கோக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அவர் ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய கணவனாருக்கு வீட்டிலே ஆக்சிடென்ட், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சோதரி சுபா இளங்கோனுடைய கணவர் இளங்கோ, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருடைய ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. இரண்டு, கடந்த வாரத்திலே வியாழக்கிழமையும் இந்த வாரத்திலே புதன்கிழமையும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்க பொழுது, நித்திய வெளிச்சம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது கணவனார் இரண்டு தரம், போன கிழமையும் விழுந்து விட்டார், இந்த கிழமையும் விழுந்து விட்டார். அவர் ரட்சிக்கப்படாத கணவன் இளங்கோ, அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக கத்தர் வழி நடத்த வேண்டும், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஊழியரே, குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய மனோ வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறாரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பேசலோட்டம்மா. ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: Amen. Amen. Hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவராகிய தேவனே, பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, நீரங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா, ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கூறின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே, உங்கள் பாதரட்சைகள் பழுதாகவில்லை. ஆண்டவராய தகப்பினியமுக்கு சூத்திரமைய ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே இந்த வீழையினுமைய ராஜா ஆண்டவரே இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் ஆண்டவரே தேவனே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராகி தேவனே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் காண்கின்ற தேவன் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. நீ நன்றாயிருக்கும் படிக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான் செம்மையின் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. ஹாலேலூயா. கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் ஆண்டவரே. சூத்திரம் ஐயராஜா. ஹாலேலூயா. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனையுடைய சமூகத்திலே வருவதாக தகப்பனே. தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயராஜா. தகப்பனே உடைய கிருபுள்ள கரத்திலே ஐயராஜா ஆண்டவரே உடைய வார்த்தையை திரும்ப நினைவு கூறுகிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வார்த்தையை படிக்கின்ற வழியிலே நான் யோசிப்பேன், கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை அவர் காண்கிறது. அவன் அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஆனா இந்த வசனம் பாருங்கள், அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். சிலவுல பாருங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அறிய மாட்டோம். ஆனா ஒரு ப்ரெஷர் வருகின்ற வேளையில, ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில நாங்கள் சொல்லாமலே என்ன செய்யும், அந்த இருதயம் வெளியிலே கக்கும். ஹல்லேலூயா. அங்கே எங்களுடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது நாங்கள் அறியாத நேரத்திலே அப்படியே சடுதியா அது வெளியிலே வந்துவிடும். ஹல்லேலூயா. அனுபவியத்தனாண்டு சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் சடுதியாய் அதை அறிந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம்மை தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் தான் அறியும் படிக்கும். எங்களுடைய இருதயத்தில் உள்ளது அங்கே நாங்கள் அறியும்படியும். எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் என்று சொல்லி எரேமியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதியான இருதயத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் இருதயத்தை நாங்கள் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாங்களே அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அவர் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஹல்லேலூயா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இருதயத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. பொய்யான வழிகளிலும் பொய்யான காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை இருதயத்தையும் எங்களுடைய மனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்தாத படிக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம். மரணமும் ஆண்டவர் அந்த சகோதரர் சொன்னது போல ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவிலே இருக்கிறது. ஜீவனை குறித்து பேசுவோம். இந்நாள் வரையும் ஆண்டவரே மரணத்தை குறித்து பேசியிருந்தால் தகப்பனே நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஜீவனுக்கூடாக நடத்தும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, நன்மையும் செம்மையுமான இருதயத்திலிருந்து ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே அவன் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான இருதயமா எங்கள் இருதயத்தை மாற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கின்ற துதி ஆராதனை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கைகூர்ந்து எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா

ஏய், இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அநேகருடைய சோத்திரங்களினால் கிருபை பெருகும். நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே நன்றி நன்றி என்றும் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதை கூட அங்கே நன்றி என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால், அநேகர் நன்றி செலுத்துவதனால் எங்கள் மத்தியிலே கிருபை பெருகும். அவர் தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்து கொள்ளுகிற தேவன். ஹாலேலூயா. தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்து கொள்ளுகிற தேவன். ஆனபடினால் நன்றி நன்றி என்று பாடுகின்ற வழியில நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். எங்கள் மத்தியிலே கிருபை பெருகுவதாக. ஹாலேலூயா. உம்மை

ஆண்டவரே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் என்று சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் கரத்தில் வைக்கிறோம் ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். மந்த பெறுகிறது போல் நாங்கள் பெறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்துகிறேன். எழுப்பி பிரகாசிக்கிறோம், உடைய ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தரங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா.

0: அலேலூயா.
1: ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தூத்தரிக்க கடவாய். ஆண்டவராய் தேவனே, இந்த வேளையிலும் ஐயா நீங்க கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்துல இருக்கிற ஆண்டவரே நிறைவுகளை காண்கிறீர் ஐயா, குறைவுகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆவியானவரே உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக திருச்சபையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, வியாதியா இருக்கிறேன் சொல்லி ஆண்டவரே சபையில் உள்ள நகரவாசிகள் யாரும் ஆண்டவரே வியாதியா இருக்கிறேன் சொல்லுவதில்லை தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நல்ல தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தில் இருக்கிற சிறுமைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வந்திருக்கிற தேவன், நிறைவுகளை கொண்டு வருகிற தேவன். ஆண்டவராகிய தேவனே, தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேணுமா செவிக்கிறோம். விவசாயம் பெருக வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, ஆண்டவரே விவசாயத்திலே ஆண்டவரே விவசாயம் பண்ண ஆண்டவரே அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழர்கள் மத்தியிலே வியாபாரங்கள் ஓங்க வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இருக்கின்ற திருச்சபைகள் ஆண்டவரே பலகி பெருகும்படி செவிக்கிறோம். குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், வாலிபர்கள் வருகிறார்கள். தடைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கட்டப்படுகிறதப்பா. இம்மட்டும் ஆண்டவரே தேவனே தகப்பனே, திருச்சபையிலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, லேவியருடைய பிள்ளைகள் ஆண்டவரே புத்திரர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது உம்மால் விதித்த நியமமாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே ஐயா நீங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஆகிய தகப்பனே ஆசீர்வதிக்கப்படி செவிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பாழான இடங்களை ஆண்டவரே தேவனே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கார பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களை நீர் அபிஷேகிக்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஐயா, தீமோத்தேக்களை போல, பவுல் அப்புசர்களை போல, ஆண்டவரே பேதுருக்களை போல ராஜா, எஸ்தர் ராஜாதிகளை போல, ஆண்டவரே பிரஸ்கில்லாக்களை போல, பிரசில்லாவை போல ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய, அப்பலோக்களை போல ஊழியம் செய்ய அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றம் பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு தகப்பனாய் தேவனே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. சிறிதும் பெரிதுமான உங்களுடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு நடக்க உங்களுடைய கிருபை நமக்கு தேவையப்பா ராஜா. எங்கள் வாய்கள் மீறாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே தகப்பனே உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம். உன் நாடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இறுதிய மீட்டுமே அடையாமலும் உன்னை அடிமத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட வருவும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கர

0: பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவன ஆகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன், எங்கள் ஆடு மாடுகள் திரட்சி ஆகிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெறுகிறதப்பா. எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிறீர். ஊழியங்கள் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபையில பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள் அப்பா. நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா, இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவனையா. எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது, எங்கள் திருச்சபைக்கு வாழ்வு உண்டாகிறது அப்பா. ஹாலே லூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, அடிமத்தன வீடாகிய திறந்து புறப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். உங்களை செழிப்புள்ள இடத்திலே வைத்திருக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே அப்பாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, தேவனே, உண்மை மறந்தால் எங்களுக்கு எங்கே வாழ்வு? ஆண்டவரே, உண்மையே எப்பொழுது நினைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேல் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில், எங்கள் பிள்ளைகளில், எங்கள் திருச்சபைகளிலே, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவரே, சகலத்தை மறைந்தவர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே, இலங்கை அரசாங்கத்தின் மேல் உடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பனாகி தேவனே, உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே, தேவனே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. ஆண்டவரே, மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரொப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே, முக சூத்திரம், போத மறந்து கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே போத மறந்துக்கு விலக்கிய வேணுமா செபிக்கிறோம் கத்தாவி. விசேஷமாக இந்த பரிசுத்தவான்களுடைய பூமியப்பா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியார், அதை தனியாவது சந்ததியா இருக்கலாம், அவர்கள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த பரிசுத்தவான்களை நினைத்து அவருடைய சந்ததிகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே, முக்கு சோத்திரம், இந்த தேசத்திலே ஆண்டவரை குறித்து சொன்னால் அவர்களுக்கு அது பரிகாசமா இருக்கிறதப்பா ராஜா. தேவரீரின் ஆவியானவர், நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எங்களால் மீட்டுக் கொள்ள முடியாதப்பா. எங்கள் ஆவியானவரே ராஜா, அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களை போதியும் ஆண்டவரே. ஆவியானவரே, திரும்பவும் ஆண்டவரே, பழைய நிலைமைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக மாற்றும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே, தேவனே, எல்லா விக்கிரக ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை விடுவிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு கூடேறும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம்னு சொல்லி அறிக்கிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. உடைய போக்கிலும் வரத்திலும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சகபம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வானொலி கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், துதி ஆராதனையிலேயும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமானால் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அன்றைக்கு வேண்டும் திங்கட்கிழமை பேங்க் ஹாலிடே ஆகிருக்கிறதுனாலே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியனவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: ஆமென்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு
2: இணைந்திருக்கிறோம்.
1: உயிர் தெளிந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்று 31ஆம் தேதி 7ஆம் மாதம், 31ஆம் தேதி ஆடி மாதம், 31ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தந்தார். அதே போல் அடுத்த மாதத்தையும் நாங்கள் நன்றியோடு வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கூட்டி தருவார். ஆமேன். நிச்சயமாக அந்த வகையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமேன். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமேன். அதை பிரயோகிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் அல்லது மரணம் வரும். ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 17, எரேமியா 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ரோமர் 7வது 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற இந்த காரியங்களை நாங்கள் ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுடைய விருப்பமான நேரத்திலே கேட்க முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேலையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளில் எங்களுடன் சகோதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருந்தார். அவர் வருவார். அவருடைய இன்டர்நெட் காரியங்கள் குறைவாக இருப்பதனாலே போய் போய் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் வரவேறுங்கள். கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார். ஆமேன். இன்றைய நாளில் விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி சுபா இளங்கோ அவருடைய குடும்பத்துக்காக விசேடமாக. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் அவர் இந்த ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் வீட்டிலே விழுந்து விட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காரியங்களை செய்து வருகிறார்கள். அதனாலே அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய விசேடமாக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதனாலே அவர் நேற்றைய நாளிலே ஊழியங்களை செய்ய முடியவில்லை. முந்தைய நாளிலும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சாத்தானுடைய அட்டாக். போன கிழமையும் இந்த கிழமையும் அவர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் விழுந்தார். ஆமேன். அப்படியாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் வொக்கேஷனில் இருக்கிறார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் வெளியிலே சிட்டிங்களுக்காக செல்கிறார்னு நினைக்கிறேன். அவர் தங்கியிருக்கிற வீட்டில் டெஞ்சலாக இல்லாமல் அவருக்கு முதல்ல
3: கொடுங்கள்.
1: ஆமேன். கத்தர் சுகமாக கூட்டி வந்தா நீங்கள் சாட்சியை எடுத்து வாருங்கள். அதே வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே அண்டன் ராசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி நிர்மலா மரியா, சௌதரி சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கவி கவிந்தா வருகின்ற பொழுது அவருக்கும் கொடுங்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சௌதரி ரொமானா அவர்கள் நிவாரண சுவாசிக்கிறோம். அவர் மீது ஒரு ஜெபத்தவையை திரும்பமாக தந்திருக்கிறார் நினைக்கிறேன். நானும் கேட்கவில்லை, இப்பொழுதுதான் போட்டிருக்கிறார். அவர் வருகின்ற காலங்களில் நிவாரணமே சுவாதிக்கிறோம். அவரையும் நாங்கள் இணைப்பில் சேர்த்திருக்கிறோம். அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அவர் ப்ரே பண்ணுவார். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ப்ரே சொல்லோட்டம்மா.
3: ப்ரே சொல்லோட்டண்ணா.
1: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.
3: ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடியா நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஒரு வாலிபனிலோ அல்லது யுவதியிலோ ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனத்துக்கு ஏதுவாய் அவர்களுடைய நாவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வாலிபர்கள் தரிசனம் காண்ற நாட்களாய் இருக்கிறது. அந்த நாட்களை தவற விட்டால் அது திரும்ப எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கோ யுவதிகளுக்கோ கிடைக்காதாகவே இந்த கடைசி நாட்கள்லே இந்த கொடிய காலங்களிலே இவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 3:3 கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து கொள்வார்கள். இந்த சுய இச்சையின்படி இந்த வாலிப ஜோதிகள் நடக்க கூடாது, கர்த்தருடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே அவர்களுக்காக ஜபத்திலே வழி நடத்தப்படுவோம். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் முக்கியவர்கள். வருங்கால சந்ததி மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு பராக்கிரமம் இருக்குது. அவர்களுடைய அலங்காரமே அவர்களுடைய பராக்கிரமம் தான். ஆகவே அந்த அலங்காரமாகிய அந்த பராக்கிரமத்தை தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்கள் வரவேற்று கொண்டு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் வரட்டும், இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பார முந்தி அங்கு ஆவியானவர் அவர்களை நடத்த வேணும். ஆவியானவர் நடத்தினா சரியா நேர்த்தியாக உண்மையாக நடத்துவார். ஆகவே இந்த ஜெபத்திலே ஒரு வைராக்கியம், எல்லா ஊழியத்தை பார்க்கலாம், ஆரம்ப ஊழியம் ஜெபம் இருந்தால் அங்காலே ஊழியங்கள் தானாய் அங்கு வழிவிடும். ஆகவே நாங்கள் ஜெபம் முக்கியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு சபைக்கோ முக்கிய மூலதனம் என்னென்றால் ஜெபம்தான். ஜெபம்தான் அங்கு முக்கிய மூலதனமாய் இருக்கும் போதுதான் ஊழியங்கள் அங்கு விரிவடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க பாஸ்டர் அவர்கள் இதுக்காக ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் இந்த வாலிப ஜோதிகளுக்கு வர வேணும் என்று சொல்லி ஆவியானவர் நிரப்பம் உண்டாக வேணும். ஏனென்றால் தரிசனம் காண்ற வாலிபர்களாய் அவர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தாவுப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வைராக்கியமாக ஜெபிக்க வாலிபர்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்த வைராக்கியத்தை போல இன்று காலத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தோடு அவர்கள் ஜெபிக்க துதிக்க பக்தியாக இருக்க உலக காரியங்களை விட்டு எப்படி சவுல் பவுலாக மாறி ஊழியத்துல வைராக்கியமாக நடந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயிக்கிற தன்மையை நீர் அந்த வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும் தவறான பாதையில போகாதபடிக்கு இது ஒரு கடைசி காலம் என்ற ஒரு உணர்வோடு வாழ தாவீதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல, தானியேலை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒவ்வொரு வாலிபனும் வாழ நிற்கிறவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனங்களுடைய ஜெபத்தை கேட்கிறான், பதில் தருகிறான். நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் வாழ ஆண்டவரே, தங்களுடைய சரீரங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்வு வாழ ஒவ்வொரு வாலிபனோடும் இடைப்படுவீராக. தாவீதுக்கு அந்த அந்த கோலியாத்தை வெல்லுகிற தன்மையை கொடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் இறங்கி ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து அந்த கோலியாத்தை வெல்ல உதவி செய்தீரே. இப்படியாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டத்தில் வெல்ல ஒவ்வொரு வாலிபனுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து கொடுத்து இயேசு எப்படி இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, நசராய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தது போல ஒவ்வொரு வாலிபனையும் உம்முடைய அக்கினினாலே அபிஷேகத்தினால நிரப்பி உமக்கன்று வாழ, பிடித்தெடுத்த வாழ்வு வாழ, உமக்காக ஊழியங்களை செய்ய அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில நடந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வாலிபர்கள் கூட அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த வல்லமை பலத்த வல்லமையாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். வாலிபர்கள் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்வது ஒரு பராக்கிரமமான ஊழியமாக, ஒரு எழுப்புதலின் ஊழியமாக இந்த காலத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாலிபர்களின் பராக்கிரமம் மற்ற வாலிபர்களுக்கு அந்த பரவுகிற அக்கினியாக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்து கொள்ளுகிற அக்கினியாக அந்த அக்கினி பரவி அன்றைக்கு இயேசு செய்த ஊழியத்தை போல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னே, அந்த வல்லமையோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த பராக்கிரமத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. உடைய இரக்கத்தை இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், எந்தெந்த நாடுகளிலும் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தரிசனங்களை காண, தீர்க்க தரிசனம் உரைக்க, அந்நிய பாசையை பேச, ஒவ்வொரு உம்முடைய ஒன்பது விதமான கனிகளையும் ஒன்பது விதமான மரங்களையும் பெற்றவர்களாக, தேசத்தை கலக்குகிறவர்களாக, அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் ஒவ்வொரு தேசங்களில் அந்த தேசங்களில கலக்கினது போல பவுல் கலக்கிறது போல நீர் இந்த வாலிபர்களுக்கு இப்படியான வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உடைய ஊழியத்துல பங்கு பெற வாலிப ஊழியங்களை ஆரம்பித்து ஆண்டவரே செய்ய கிருபை செய்வீராக. வாலிபர்கள் ரொக்க ரோலை போல கிறிஸ்தவ பாடல்களுக்கூடாக தேசங்களில ஒரு எழுப்புதலை காண நீர் ஒரு காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெனசிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் புதிய பாதைகளை உருவாக்கி வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிஸ்டர் சுபா இளங்கோவுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு அந்த குடும்பத்தில தீமைகளை வராதபடி நீர் உம்முடைய தள்ளும்புகளால அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து நீர் அந்த ஊழியத்துல தடைகள் ஏற்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறீர். அந்த மகள் உம்முடைய மகளப்பா, உம்முக்கு உமக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த மகளப்பா, தைரியமாக ஊழியம் செய்கிற மகளப்பா, அந்த மகளோடு கூட இருந்து அந்த கணவனோடு கூட இருந்து கணவன் சுகமடைந்து மீண்டுமாக அந்த ஊழியத்தை உற்சாகமாக நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த கடைசி கால ஊழியத்தில கடைசி கால ஓட்டத்தை உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையில இருக்கிற வாலிய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து சுத்தாவினால் நிரப்பி நடத்துவாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன், ஆமீன். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு, டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட,
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: நீங்கள் வாலிப பிள்ளைகள் தேவனை நீ நேசிக்கவும் இறுதி வரை அவர்கள் நிலை நிற்க கூடிய பிள்ளைகளாய் ஒரு நல்ல அவர்களுடைய உணர்வுகளை தேவன் தாமே தட்டி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த மகா கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இதே உங்களோட நாமத்தின் மூலமாக நாங்கள் கேட்டால் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற இயேசுவே மக்கு நன்றி அப்பா. அப்பாவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கூறியபடி ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த வாலிபர் பெற்றுக்கொள்ள தக்கதாகவும் உங்களை அறிந்து கொள்ள அறிவின் ஞானத்தையும் அன்பையும் உங்களுடைய சமாதானத்தை இந்த வாலிபர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டுமில்லையா, உலகமெங்கும் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிரிகைகளை கொடுத்து உங்களுடைய கிருபையை கொடுத்து அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, வாலிப நாட்களை என்னை நினைவு கூறு என்று கூறிய அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வாலிபர் நாட்கள்ல இவர்களை நீங்க நினைவு கூர்ந்து இவர்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பை இவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பிழைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அதே போல ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே பலவீனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா இங்கே போ, இங்கே போ, என்னத்தை செய்வோம் என்று தடுமாறிக்கொண்டு அப்பா அப்பா இருக்கிற அந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து நீங்க பலப்படுத்துகிற தேவன் என்பதை அவைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை அப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை வல்லமை நிறைந்த கருத்தை நீட்டு உங்களோட வல்லமையை அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரத்தத்தின் மூலமாக வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தோம் ஆண்டவரே. அதே போல இந்த வாலிபர்களையும் ஒரு ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு உங்களை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே உங்களோட ஆவியானவரே உங்களோட அன்பையும் உங்களோட ஜெப ஆவியை உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி இந்த நிமிடம் இந்த வாலிபர் எந்த இருள்களுக்குள்ள நடந்தாலும் உங்களால மட்டும்தான் அவர்களை வெளிப்படுத்த அவர்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. நாங்க பரிசுத்த, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபாவுக்கான ஹஸ்பண்டுக்கான வருகிற அவர்கள் உங்களுடைய ஊழியக்காரிய, அவளை நீங்க ஒரு போதும் கைவிட மாட்டீங்க அப்பா. அவளை நீங்க வெக்கத்துக்குள்ள போடாத வண்ணமாக இந்த கணவனருக்கு, அந்த கணவனாருக்கு வேலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்கள் ரத்தத்தினால அவளை அப்பா கழுவி அடிக்கப்படியா ஜெபிக்கிறேன். என்ன விதமான பலவீனத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களும் கொண்டு சமூகத்தை காணக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அதை ஆற்ற முடியும் ஆண்டவரே அப்பா. அந்த சிஸ்டர் உங்களோட ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. எந்த தீங்கு மணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீ கண்ணு மணிமால இன்று மட்டும் காத்த தகப்பனே இன்னும் அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இந்த லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எத்தனை பேர் அப்பா வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பதற்காக கொடுத்த இந்த வானொலி ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாதிரி ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் ஜெனட், போற ஊழியத்தை பொறுப்படுங்க, உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றி உங்களுக்குரிய வகைகளை சிந்திப்பதற்கு உங்களுடைய பெலனை சத்ததை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நியமிலோகம் வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் யாவரையும் இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதித்து நித்திய வெளிச்சத்தை வாண்டற உங்களுக்குரியவர்களாக அப்பா கொண்டிருக்கிறவர்களை மக்களை மாற்றி அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தந்த ஜபாவியலுக்கு நன்றி, ஆவிக்கு நன்றி செலுத்தி நான் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏ நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். ஜெனட் சிஸ்டர் போற பிரயாணத்துல கூட இருங்கப்பா. உங்களோட சமூகம் அவங்க முன்பாக போய் அங்க நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் இங்க ஜெர்மனிலிருந்து வந்து கனடால வந்து செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் ஹர் அண்ட் பிளெஸ் ஹர் இன் ஜீசஸ் நேம் ஐ ஆஸ்க். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
3: இன்னாமே நன்றி டாலி சிஸ்டர். கேத்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து தேவன் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே
6: ஆமே ஆமே. நன்றி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
3: நாங்களை அறிந்தது எவன் வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் லார்ட். நீங்கள் சிறையில் வாடுற வாலிப பிள்ளைகளுக்காக பண்ணுங்கள். பாவத்தோடு கொண்டிருக்கிறவங்களுக்காக அந்த பாவத்தினால் மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளை காய்ச்சுதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே, பூமியிலே ஒருமனப்படுகிற வேளையிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு சிறையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா. வாலிப வயதிலே வருகிற உலக மயக்கங்கள், சிற்றின்பங்கள், சோதனைகள் அதிகம் பாசி படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரங்கொண்டு அவர்களை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், அவர்களை இரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா. இந்த காலத்திலே அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்னீங்களே அப்பா, உங்களை தண்ணி இருக்க விடேன், தேற்றரவாளை நீ அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உலகத்துக்கு உணர்த்துவார் என்று சொன்ன தேவனே, இந்த வேளையில் அந்த வாலிப பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஒப்பு கொட்டுக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் எதிர்கால சந்ததி அப்பா, அவர்கள் தான் இனி ஆண்டவரே இந்த நாட்டையோ சபையோ சகல காரியங்களை நடத்த போகிற சந்ததி ஆண்டவரே. பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புதலை காணட்டும், புதிய ரட்சிப்பு உண்டாகட்டும், அவர்களை புது சிருஷ்டியாய் வாழட்டும் அப்பா. சிறையில் வாடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை உணர்வடைந்து ரட்சிப்பை காணும்படி ஊழியக்காரரை விசுவாசிகளை அனுப்புங்க. இப்படி ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். வேத வசனம் ஆண்டவரே அவர்கள கையில கிடைக்க வேத புத்தகத்தை அவர்கள் வாசித்து ஆண்டவரே செய்கைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுங்க. மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்ப கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களை நேர்த்தியாய் ஒழுங்காய் நடத்தத்தக்கதாக உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாக குற்றம் செய்தவர்களும் ஆண்டவரே குற்றம் சாட்டப்பட்ட அநேக வாலிபர்கள் உண்டையா, அவர்களை மிரட்சி இங்க அப்பா கர்த்தாவை மனம் வருந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே ஒரு வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. சொத்தப்படுத்தும் அப்பா காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவரே, இருமாப்படைந்த இருதயங்கள் ஆண்டவரே, கல்லான இருதயங்களை சதிக்க சதியான இருதயம் கொடுத்து கரைக்க வல்லவர் அப்பா நீர். உடைய அன்பை ஊற்றுங்க, உடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. வாலிபர்கள் மனம் திரும்பட்டும்,
8: மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய சத்தம் கேட்கும்படி ஆயினர் இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. ஒரு சொற்பனத்திலே தோன்றுங்க, ஒரு தரிசனத்தில தோன்றுங்க ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தெய்வம் அப்பா. அன்று ஆண்டவரே சவுலை சந்தித்த வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களை பவுலாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம் விசுவாசமாய் ஆண்டவரே. பெற்றாருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், சமூகத்துக்கு ஆண்டவரே கேடான காரியங்களை செய்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே சந்திக்கப்படுவார்களாக ஆண்டவரே. எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். அவரையும் ரட்சிக்க விரும்புகிற தேவனே சுவாமி, எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரே வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே ஆண்டவரே தேவ சித்தமா இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. சகலவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பெராக்கிரம் உள்ள கரமும் ஓங்கும் புயமும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை சந்தித்து வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே வேத வசனங்களிலே நீ தாவீதை தெரிந்தெடுத்து ராஜாவாய் மாற்றிய தேவன், ஆண்டவரே யோசேப்பை தெரிந்தெடுத்து ஒரு பிரத மாந்திரியாய் மாற்றின தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் அப்பா. இதை வாசிக்கும்படியா இந்த வாலிபருடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொட்டுக்கும்படியா ஜபிக்கிறேன். உயர்த்தவும் மாற்றவும் உம்மால் கூடும் அப்பா. காரியங்களை சித்திக்க உம்மால் கூடும். உம்மை நம்புறவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்பதை காணும்படியா இந்த நாட்கள் இந்த வாலிபர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும், ஒரு விபோசனம் கிடைக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதாக இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. சகல வாலிபர்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா இலங்கையில் உள்ள வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கும் ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உம்முடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் அப்பா. ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமாய் மையாவும் செலுத்தி நாங்கள் சிறுவோம் கர்த்தருடைய ராஜ்யம் பெறுவோம் உபயோகித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
3: நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக.
8: ஆமேன்.
3: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாலிவா ஜுவாதிகளின் இந்திய நாட்கள்ல யுத்தத்திலே நிற்கிறார்கள். அங்கு ரத்தம் சிந்துதலே நிற்கிறார்கள். அங்கு காயப்பட்டு தவிக்கிறார்கள். அப்படியா இருக்கிற வாலிப பிள்ளைகள் அங்கு குருட்டு தன்மேலும் சில வாலிப பிள்ளைகள் நிற்கிறார்கள். அவமானத்திலே நிற்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேணும். கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் அவர்களுடைய அங்கு சிந்தையும் இருதயமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவர்களுக்காக ஆறுதல் படுத்துற தேவன் இவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
9: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அற்புதமான வேலைக்காய் மிக்க நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து ஆண்டு வரை வழி நடத்துகிற தேவ் இம்மட்டுமாய் காத்து தேவன் இனியும் கூட காக்க வல்லவரா இருக்கிறாள் என்பது காக்காண்டு வரையும் தோத்திருக்கேன். இந்த வழியில் ஆண்டு வரே வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டு வரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆண்டு வரை நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆண்டு வரே யாரெல்லாம் ஆண்டு வரே இந்த யுத்த களத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானத்தினாலும் நிந்தையினாலும் கனத்த இருதயத்தோடும் இன்னும் ஆண்டவரே பவுமை அறியாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அது தீமை என்று தெரிந்தும் ஆண்டவரே அதற்கு அதை அறியாமல் ஆண்டவரே வாழ்கிறதான அநேக வாலிப பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அந்த பாலிவ பிள்ளைகளினுடைய வாழ்வு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா இசைக்கிறோம். இந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஆண்டவருக்கிற பிள்ளைகள் அநேக சின்னங்கள் ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே ஆண்டவரே அந்த காயங்களோடும் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே உறுப்புகளை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறார்கள். கர்த்தாவே படைத்த தேவன் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் படைத்திற ஆண்டவரே, இவர்களுக்கு இருக்கிறதான அந்த தீமையான காரிய நிமித்தமாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் ஆண்டவரே ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மற்றவர்களுடைய அப்பா உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தீமையை நோக்கி கடந்து தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு தீமையான காரியத்தை வரவைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை உத்தமமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் நல்ல வாழ்க்கைக்குள்ளாக தேவன் காட்டிய வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒளியாய் இருக்க உலகத்திற்கு நல்ல ஆண்டவரே ஒத்தாசாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளுடைய ஆண்டவரே அப்பா அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு அநேக ஆண்டவரே எளிய மக்களையும் ஆண்டவரே ஒன்று மரியாத மக்களையும் குன்றுக்கும் கொன்று ஆண்டவரே அவர்கள் இரத்த பழியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறாதபடிக்கு தேவனை அறிந்த ஆண்டவரே தேவ வார்த்தையில நிலைத்து நின்று இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமாக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த தீமையை வெறுத்து தேவன் சமூகத்திலே ஆண்டவரே தேவன் காட்டுற வழியிலே தேவன் நடக்கிற வழியிலே அப்பா இவர் நடக்கட்டுமா அப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளால் மனம் மாறவும் ஆண்டவரே அதே நேரத்திலே ஆண்டவரே தன் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா நன்மையிலே ஆண்டவரே நடக்கக்கூடியவர்களாகவும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் அநேகரை நேசிக்கிறவர்களாகவும் அநேகருடைய காரியங்களிலே ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வெறுமையா இருக்கிற வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை போல் வழி நடந்த கர்த்தர் இடத்திலே இவர்களுக்கு ஒப்பி கொடுக்க முடிய ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில ஜபித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஸ்தோத்திரம் தெடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூர்ந்து வழி நடத்துகிறீராக. வேளையில் ஆண்டவரே அருமையான ஜப வேலையை ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம ஊழத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி ஆண்டவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு கர்த்தராகிய தேவன் அவளுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்படியா ஆட்சேபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஒரு கர்த்தாவின் அருமையான ஜப வேலையை துவத்து வருகிறதான சாண்டட் மகளையும் அவருடைய கணவரையும் மகளையும் மகனையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனம் மகிமையாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையே பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். இதில் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே
10: உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வாராக. ஆமேன். நாங்கள் வரவேற்றுக் கொண்டு சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே கர்த்தரங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் என்ற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவர்கள் இருதயங்களுக்குள்ளே வரவும் அதனால் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லவும் அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
11: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் இந்த நாள் மாதம் முழுவதுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வருகின்ற புதிய மாதத்திலே கூட எங்களை நீர் ஆசீர்வதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். வருடம் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி அது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே இங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு அப்பா ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின்படி அவர்கள் போய்விடாத படிக்கை வாயில இருக்கிற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமாய் ஆசிர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்களும் வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பு போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதிலிருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்கு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருக கொத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும்ப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமா இருக்கிறது அப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டிய மகளுடைய கணவன் மகனை மகளை ஆசிர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரோ கர்த்தரும் அது கிருபையினாலே மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு உன் மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசிர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசிர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான் ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமாய் ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க. எல்லா துதி கண மகிமை யாவற்றையும் உங்க ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
10: ஆமேன். கேட்டதா உனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நான் ஜீவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆவியானவரே, என்ற நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்ற தகப்பனே, உம்முடைய ஆவியினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே. ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே, வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணுமாண்டவரே. கத்தாவே, உம்முடைய வசனத்துக்கு ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தரண்டு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஆண்டவரே, விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே, பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே, பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே, இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா, ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா வாலிப ஜோதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகனமாகியுமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
12: ஆமேன், ஆமே. நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே, சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாத இறுதி நாளையும் நாங்க காண வைத்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சகோதரியுடைய பிரியான காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம், வாகனங்கள், செல்லுகின்ற வாகனங்கள், தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசச்சாவ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்லா அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண வேணுமாய், எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி டாலிசிஸருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆண்டவரே, திரும்பமாக சுகப்பலத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா, குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் மின்னும்பாக அவளுடைய விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவளை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும் தேவசித்தம் அவளுடைய வாழ்க்கையில செய்யப்படவும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் உறவுகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய அந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா. அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே இந்த இடத்திலும் பாஸ்டர் பவுல் சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும். அன்பு இயேசப்பா இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வருங்காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சகோதரி ஆயிரனுக்காய் நன்றிய வாயிருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ஆயிரனை ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம். சகோதரி சாந்தினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா இன்னும் இன்னும் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சகோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசிர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சகோதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையே மகிமைப்படுத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே சோதரன் சுவிசேஷகரின் பின் வானறிய அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தரப்போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாகாண்டவரே சௌதரியோடும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வேலையிலும் பாச ஆண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சகோதரி இன்னமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் தேவோலியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக அந்த இடத்திலே அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வரப்போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியிலே நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். ஜபித்த சௌரியேமியை வாழ்த்துகிறோம். சகோதரி சுபாகலங்களுக்காகவும் அவருடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரெண்டு தரம் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கார். நேற்றைய நாளிலும் கடந்த வாரத்திலும் ரெண்டு தரம் ஆக்சிடெண்டாக போயிட்டார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளைய நாளில் அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். அதற்காக விசேடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார் திரும்பமாக. அந்த வகையிலே வீட்டிலே தான் ஆக்சிடென்ட். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சுகமாக இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். அவருக்காக விசேடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்

நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையில் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து தேவ ஊழியர் சௌரிய மிப்பராஜ அவர்களை ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்கள் ஒரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும். அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார். தமிழிலேயா ஜெர்மன் பாசையில் தெரியவில்லை, ஆனாலும் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தர் அவருக்கு மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து அவரை கத்தர் உயர்த்தி வழி நடத்த வேண்டும். அதற்காகவும் அவர் அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்காக அவர் விசேடமாக கனடாக்கு வருகிறார். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இணைந்து ஜெபித்த சௌரி அருந்ததி காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்தும் இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவுகிறோம். இணைந்து ஜபித்த பாஸ்டர் ரன்றன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்களை சுக பலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரொமானா கூட இணைந்து ஜபிக்க ஆயத்தமாக வருகிறார். சௌரி கவீந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் மீதியான ஊழியர்கள் இணைய முடியாதவர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே சௌரி ஜானட் அவர்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது சௌரி டோலி அவர்களும் சௌரி மகள் அவாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆயத்தமாகுங்கள். இலங்கையிலிருந்து சௌரி மகள் அவாஸ் அவர்கள் இரண்டு நாள் நடத்துவார்கள். மூன்று நாள் சௌரி டோலி அவர்கள் நடத்துவார்கள். அவர் திரும்பமாக சௌரி ஜானட் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார்கள். கத்தருடைய கருத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க வடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபித்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக ஜபங்களோடும் சேடமாக வாலிபர்களுக்காகவும் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறோம். நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாடுகளுக்கு ஜபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஜபிக்கிறார்கள். காலை மாலை இரவு அல்ல, இந்த நேரமும் கத்தரண்டை உங்கள் ஒருவருக்காக ஜபிக்கிறார்கள். அதனுடையால் நீங்களும் மனம் திரும்புங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வு உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜபிக்கிறார்கள். அந்த ஜபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 16 தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக்கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அட்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்கக்கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் என்னையும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும், அடிக்கடி தூற்று போட்டும், எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நன்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கல்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 சொல்லப்படுகிறது: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே இடைப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களை பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன். ஆமே. நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவமன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூடாக மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். கத்திருந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கத்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள், ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசனாக ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you.
1: ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா அவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே, உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை, ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமா செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பித்தர ஒன்றுமில்லையே.

நியமத் துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர்.

ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா கற்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகும் பெருகும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப ஏறெடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையும் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவராகியது. நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா.

இயேசு அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அப்பத்தே தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறவர் ஐயா ராஜா தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரே விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் அப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, சத்துருடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக, ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனைய கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சி எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே மத்துதிக்கிறேன் ஐயா, நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், கர்த்தரையை பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதுகாத்துவார்.

எரிச்சலை விட்டு விடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டு விடு, பொறாமை கொள்ளாதே. அன்னு நான்

0: மண்டவரேம துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது மனியா ராஜா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர். அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம். ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாலும் அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்றார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா. ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5. அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியிலே அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்கலாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன்னு சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு ட்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார். வந்து சொன்னாராம், உங்களை ட்ரோ பண்றதான்னு சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பதல் கராஜ் இருக்கிறதாம், அது பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராஜை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்திலே நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிற காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில் உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிற உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுள் தகப்பனே, ஆண்டவரே மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, எண்ணிய பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையும் அறிகின்ற அறிவேன் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆய தேவனே பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்கா கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புக்குள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீரையா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே தகப்பனே. உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா. இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லா வித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே எம்மை துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம். சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா
1: இலங்கையில இருக்கிற சபைகள்ல இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உடைய கரம் ஐயா கூட இருப்பதாக, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு நாமத்தினால்.
2: ஜபங்களோடு சாட்சிகளோடு துதிகளோடு வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் இந்த நாளையும். கத்தர் தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு போக்கலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமென்.
2: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை ஒப்புவித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் குடும்பத்தாருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம், ஆயத்தமாவோம். ஒப்புவிப்போம். இன்று 29 தேதி ஆடி மாதம், 29 தேதி ஜூலை மாதம், 2026 புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போகிற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன், அவரை தாவரமாக கொண்டு நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ரோமர் 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் என்ற அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லேயே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பில் எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 மாலை காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், மாலை வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறை விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே சிவகொழிய சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களை தொகுத்து வழங்குவார். பேசலோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழிநடத்துங்கள். ஆமேன். கோட் பிளஸ்.
3: நம்ம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால் அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையாற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையா இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், விசுவாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ ஈச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும், இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவ சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவளுக்கு அக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் அக்கினைக்கு தீப்புக்கு ஏது இல்லாத ஏது அக்கின தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டால் இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்க உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமையை உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள் நாடுகள் ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றால் தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டாம் அவர்களுடைய இருதயங்கள் அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட அவருடைய சிந்தைகள் இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள் பாஸ்டர்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை நிச்சைகளை கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் எங்களுடைய கடினமான இருதயங்கள் மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினீரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களும், இங்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இமைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பேதில் ஒன்று பன்னெண்டின்படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்துல வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்த, நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய கனிகள் ஒவ்வொருவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு படைப்படு நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய நிறங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது, ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பேற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும், உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க எபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகைகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகைகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதரில நாங்கள் செயற்பட ஆவியின்படி நடக்க உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்சம் சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர். எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுகளை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மரங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
4: ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்
5: சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாமே எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் குறைவது குறைவானது இல்லாண்டவரே அப்பா, கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீரே வழியின் சத்தியமும் ஜீவனும் மா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கிடுங்க. அசுத்தமான ஆவி அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களில் இருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களுடைய நாமம் மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவியை கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா பிரதர் லேஸ்டி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது உடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் எந்த ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்
3: ஆமீன் ஆமீன்களை கேட்ட அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. டோலி சிஸ்டர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேலையில
2: நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்கள் நிக்கிறார்கள்.
3: நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்.
3: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று அங்கு நோபா காலத்தில இருந்து இன்று மட்டுமானது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள் கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கத்தாவை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு ஆனபடியால் தெளிந்த புத்திரூளாயிருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே கத்தாவை. அது மட்டுமில்ல ஆண்டவரே, நாங்கள் கலவரம் இல்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜபிக்கும்படி சொன்ன தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில எங்களுடைய பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சம்பவிக்கிற போற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்ப. இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம், பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலையை காண்பார்களாக. ஆண்டவரே கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே பாவத்தை
8: குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய், பேசும்படியாய், மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே. ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே உம்முடைய சித்தம் செய்யும்படி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக படியத்தக்கதாக தகப்பனே உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா, பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீரப்பா, சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்பை காண கிருப செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக்கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இறுதி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிவான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்த கேட்ட உடனே சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
8: ஆமேன். ஆமேன்.
3: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
9: எஸ் லார்ட் சிஸ்டர்.
3: நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்துல, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
9: அப்பா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லையும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேசங்கள்லையும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர் நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கரையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம்ம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா, ராஜாக்கள் ஒவ்வொரு கருவம் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாகவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பனே, இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்களை இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும் அப்படி ஆண்டவரை கட்டளையிடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே ராஜா அப்ப ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரை தவப்பனை அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமா இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள் அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிருபங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரே

0: உயிரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா அப்பா, இறங்கி வாருங்க ராஜா அப்பா. இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புக்களை கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே, அது போல இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா தேசங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா அப்பா. ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா அப்பா. நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா. இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமாய் இன்னுமாய் ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள் இன்னுமாய் இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜன சிஸ்டரையும் சிசிலி பிரதரையும் ஒவ்வொருவரையும் நிர்மலா சிஸ்டரையும் ஒவ்வொருவரையும் நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க காலத்துல தருகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துருங்க. அவங்கள பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியனின் சௌரனி மண்டன் பிரதரை மாண்டவரே கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா அப்பா. இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா அப்பா. இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிறோம்ன்றோன்னு தடைகள் வந்ததுக்கு ஆண்டவரே அந்த தட்டைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம், தேசம் இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் அகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் கொண்டு போகிறது
3: வாருங்கள் சௌரி நிர்மலா மரியா. அந்த சத்தம் சத்தம் கேக்கலையா?
1: நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 25 நாடுகளுக்காக பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்கும்

0: உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படி ஆகக்கூட ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களிலே இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களா இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், எல்லாம் நஷ்டங்கள். ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்துமாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜபிக்கிறோம். நீ சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்படி ஆக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள், ஆண்டவரே நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகி தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா, நீ சமாதான சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உமது காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூடப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா மறித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படி ஆக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே, இயற்கைகளை யாமற்றி அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவைகள் எல்லா ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படி ஆக எல்லா தேசங்களின் மீதும் ஆண்டவரே நீர் ரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல செய்யா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களே எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன், மகனை, மகளை ஆசீர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்றுவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தெய்வ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பாராக.
2: கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய
3: நினைக்கிறேன். நாங்கள் மேலா பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ சிஸ்டர் கேக்குதான்.
2: ஆமாம் சிஸ்டர், மேகலா வாசுக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்பை.
3: இந்திய நாட்களே எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இந்த மாலை வேளை, காலை வேளை, மத்தியான வேளைக்காய் மற்றும் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்தினுடைய காரியங்கள், அவர்களை சத்தருடைய பாதத்தில் உண்டாக படித்து விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அதை நிமித்தமாய் ஆண்டுபடி உமது தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டுபடி பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டுபடி இந்த ஜனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளின் இந்த நாட்கள்ல குழம்பி ஆண்டுபடி பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவின் நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவர்கள் அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அப்பனே அவர்களுக்காக இறங்குகிறார்கள். அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே இவர்களோடு இடைப்படுகிறார்கள். தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் உள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கிடையே கொடுக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, சட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே, அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலேயோ அவர்கள் சத்திருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரின் இடங்கள்ல சத்திருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை கெடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தகப்பனி ஆண்டவரே, வாலிபர்கள் தன்னிச்சையை அழைகிறார்களே தகப்பனே, தேவனுடைய மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே அந்த கத்தவிழ்க்கப்பட்டவர்கள் போல அழைந்து திரிக்கிற அந்த வாலிபர்களை ஒரு திசை கண்ணோக்கி பார்த்தீராக சகோதரி. ஆண்டவரை ஜெபிக்கும் போது சொன்னார், ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோர் அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரை உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லத்தக்கதாகவும் நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு எதிரான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க தவப்பாங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து செல்லும். அதே போல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே, காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல யுத்தங்கள் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த உத்ரேன் ரெஸ்ட் அவர்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுக்காக மனம் இறங்குகிறாக, அவர்கள் உண்மையை உற்சவமாக தாங்குங்க ஆண்டவரே, அவர்களுக்காக இறங்குங்க. அந்த தேசத்தில் ஆண்டவரே மன்னரை காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கத்தாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துகிறாக என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆதியின் எண்ணங்களும் ஆண்டவரே, இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரை கிரியை செய்து எல்லா சத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவர் யுத்தத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாவும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் சூழலி பாலிய மிரங்கள் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கை ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக. ஆண்டவர் இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று ஜெபிப்பேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்வளமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்திரெடுத்து ஆண்டவர் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான. அதிபந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பில்லாமல் மறிக்க கூடாது தகப்பனே. இவர்களை இடைப்படும் இடைப்படும் இடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தடைகள் யாவற்றையும் இடைப்படும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. அற்புதம் செய்வீராக அதிசயம் செய்வீராக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பம் ஆமென்.
5: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன்.
6: பிரதர் இருக்காருங்க.
5: ஓகே ஓகே ஓகே. பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஆமேன். என் நாட்களே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜோதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஸ்தோத்ராண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள். அற்புதமான தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கொடுக்க தாவைங்களோடு குடுந்து வழி நடத்துவீராக அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா, மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்விலே ஆண்டவர என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆக்கின தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடரை போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்களே ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வத ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணப்பா. தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவரே சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் தங்களை ஆண்டவரை புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பயப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்பயே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கூட கத்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றிகள் எடுக்கிற கத்தாவு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட கத்தாவு வாலிப பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தபடி ஆயிச்சு வைக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவரை சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிய இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் நீ ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர் பேராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களையும் நான் ஆண்டவர் பெயரையும் நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படி ஆய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருவாத்தை அணுகாதபடிக்கு தேவனையே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யாச்சிருக்க தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்க தாவ இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உமக்காக ஆண்டவர அவர்கள் ஏதாகலும் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவர நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவன் ஆண்டவர பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாச்சிருக்கிறார். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமா காத்த தேவன் இனியும் கூட கத்தாவை எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
8: அவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஜபத்தோடு கூட ஏமி இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே இந்த என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர். இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேல் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருபசையும் அவருடைய தேவைகள் வாஞ்சகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே.
9: நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள் சபைகள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் சாதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே எங்களை கரம் கூட இருந்து அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே அந்த புத்தகத்திலே சாதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பலத்திலும் துணையாக இருக்க வேணுமாய் ஆண்டவரே. சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள் விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சோதரி மகளாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் பாச சார் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அன்னை காத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் திறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வருமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உழைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பன எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இன்னமாக பாசப்பாள் ஈஸ்வரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தவனுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவையினங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குளேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா. அவளுடைய ஜபங்கள் அவளுடைய ஊழியங்கள் அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் தேவ ஊழியர் சுசேஷரை தின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள் வாக்கு தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாக சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக குடும்பத்தார் உறவுகள் பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமா இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே சுவாமி பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அல்ல தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேல் இடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுள் சாபகர் தேவோழியர்களில் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே அந்த வேலை எடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே நீங்கள் கிறந்து வைச்ச சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள் இந்த மாகாண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்பு காஜபிக்கிறோம். இந்த மாகாண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையா இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் பொருளாதாரத்தின் தேவைகள் ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள் வாட்ஸ்அப் இணைப்புகள் ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணையம் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள் இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவயினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் மாக ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவில் இருந்து காலவேளையில் இணைந்தார்கள். இதையெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் மாலை வேளையிலே ஜெபம் தேசத்தில் இணைந்து இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அண்டன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்து ஜபித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். இலங்கைக்காக விசேடமாக ஜபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்தி வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜனத் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோட் சிஸ்டர் சுபாசினி, பேசலோட் சிஸ்டர் ஜனத், ஆமேன். இணைந்திருக்கவங்கள் இதுவரையும் இடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
5: சுபா அவர்கள் ஜபத்தோடு கூட பாடலோடு கூட வழி
10: நடத்துவார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரத்ம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள். கர்த்தாவே கூட இருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்.

பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. வர வேண்டும்

0: Amén.
1: ஆமீன் ஆமீன். பாடலை கத்ததாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை அங்கு கிருபியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே, நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பீராக கத்தாவே. அவர்கள் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கத்தாவே. என் தேவனே, இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாதபடி கத்தாவே, மனம் திருப்பப்பட வேணும் ஆண்டவரே அப்பா. இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழச் செய்வீராக கத்தாவே. ஆண்டவரே, முதியோரை காக்கிறது ஆண்டவரே, ஒவ்வொருவதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துமையா. எல்லாருக்குள்ளும் வரவேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கத்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம். உம்முடைய ஆளுக அதிகார வல்லமினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே. எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் உந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்த.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உண்ணாமன் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களா எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களா ஜீவிக்க வேணுமண்ட அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்குகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கர்த்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோது ஆனோன்று உம்முடைய பிள்ளைகளை இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கர்த்தாவே இன்னும் உமக்குள்ளே கட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடி நடவடிக்கை கர்த்தாவே, நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விலக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்றுமுழுக்க ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கத்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றா கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவை, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே, அவர்களை சீர்கேடாக்கு கர்த்தாவே, அவருடைய சிந்தைகள், அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியைகளை கொண்டு வர ஆவிகள், பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கர்த்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே, எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி, மத வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே வரக்கூடியதாய் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லீம் மக்களாய், வரங்கி மக்களாய் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசைய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உம்முடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்பிடியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றி வீராக கர்த்தாவே, மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கர்த்தாவே, எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு அத்து மக்களுக்காய் சுபா நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: அன்பின் தகப்பனே சொப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளும் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தி இயேசப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவை, ஆதரவிட்டு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனித தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் பராமரிப்பு இல்லாமல் கவனிப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழிநடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்கள் ஐக்கியத்தை பெருகப்பண்ணி நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொருட்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்து கர்த்தாவே, இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால் அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தி அநேகர் கத்தாவே, தேவாவியானவரே அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மார் நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கத்தாவே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனந்திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாய், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நான் என்ற அகந்த உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே. அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இருந்து கத்தாவே நீர் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரு ாணி அன்றி வேறொன்றுக்கும் வரானன்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் காணப்படட்டும் எங்கள் தேசத்திலே, காணப்படட்டும் எங்கள் ஜனங்கள் மத்தியிலே, காணப்படட்டும் எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்களே எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் வர்வங்களுக்கு நீராய் என் கண்களை இருப்பேன் சொன்னது அகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கிக் கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கத்தாவே, மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே. ஆண்டவரே, மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கத்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே, ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா, பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக. உம்மை ஆண்டவரே எங்கள் தேச மக்கள் மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருதரே மாற்றுங்க ஆவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நலி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா. குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா. வீடுகளை நடத்தட்டும் ஐயா. பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்ததாமே கூட இருந்த எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனே அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நெருக்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே உள்ளடி விழாக்க குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கள். பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தராமே. எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்ற தேசங்கள் வாழ்ற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காயுமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமையை கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லையிடுமையா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்கால காலங்கள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே, பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை, தேச மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையும் உம்மக்குரியது உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபாரு பல்லவியோடும் முடித்துக்கொள்ளும்.

0: ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. ஆமென்.
1: ஆமென். ஆமென். ஆமென்.

0: பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு, கர்த்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சவரி சவரி ஜனத்தவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தக வெளியீட்டு வரும் பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பலர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாசனியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாசினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி ஜானட், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசாரிடமாக சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை தொடர்ந்து சுசேஷரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வேலையை ஆயத்தமாவோம். இந்த வேலையிலிருந்து தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட் அம்மா. ஆமீன், ஆமீன். இந்த சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் சேடமாக மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார். அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா. வழி நடத்துங்க. ஆமேன், கர்ப்பி.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த யவ வேலைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்ற ஆயிரம் நாவுகள் போதாதப்பா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேனகவிங்கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் தேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள் போத்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கொடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை அப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபை தானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரை, எங்களுடைய சுயம் நல்ல ஆண்டவரை, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை, கிருபை மட்டுமா நடத்தின கிருபை, முடிய வரியந்தம் இருக்கிற கிருபை அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பிதாவே கூப்பிட தந்த கிருபை ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர். எங்களை குழந்தைகளாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், ஜெபங்களும் விண்ணப்பங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்களோட இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி, உங்களுடைய கிருமையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுவோம், சொல்லுகிறோம். உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை தான் அப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி. நன்றி. இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக கொடுத்து ஜபிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்காக

0: ஆண்டவரே, எங்களிடத்தில் இரக்கம் பெற வந்திருக்கிறோம், எங்களிடத்தில் கிருபையை கேட்க வந்திருக்கிறோம் சாமி. அப்பா, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறது சுவாமி. கடைசி நாட்கள் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா, அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டன் சுவாமி, மனந்திரும்பட்டன் சுவாமி, மனந்திரும்பட்டன் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே தலத்தை கொடுத்தருளுங்கள், மனந்திரும்புதலை கொடுத்தருங்க, சிறையிருப்புகளை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே, இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக்கொள் அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே, எங்க விடுதலை ஆக்கினால் ஐயாவை விடுதலை ஆவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை, விடுதலை, இந்த கிருபையின் காலம், அனுக்கிரக காலம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பனே, இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி, அனுக்கிரக காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமடி வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சத்தியத்திற்கு படுகிறவளாய், கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீரிக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே, இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கும் என்பதாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா, கிருவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, இறக்கும் செய்யுங்க சுவாமி, வேலனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் ஆண்டவ, யுத்தத்துல படுகிற நாங்கள் கண்ணீர் அப்பா, பாடுகள் அப்பா, தவிப்புகள் அப்பா ஐயா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. வேண்டிய குற்றங்கள், பாவங்கள், குறைகள் எல்லாம் நீக்கி ஒரு விசை ஆண்டவரே, இவர்களை மன்னித்து இவர்களை இறக்கம் செய்யபடியாய் வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவு தயவுபெருத்தவர் ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி. இவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு சமாதானம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி, வார்த்தையினா விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை சந்திங்கப்பா, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே, காண்கிற தேவனே, உங்களோட கண்கள் அவர்கள் மேல் இறக்கமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சகப்பனே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவர், வியாதி, வியாதி, வியாதி, அப்பா வியாதி பெருக்கம் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே, வியாதியில் எல்லப்படுவது ஜனங்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே, வியாதி கொடுமை ஆண்டவர், ஜனங்களின் கூக்குரல் ஆண்டவர், சகோப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் மனந்திரும்பட்ட வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே, நீங்க வெற்றி சிறந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தான் வியாதிகளை குணமாக்குற தேவன், நீங்க தான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர், குற்றப்படுத்துங்க சுவாமி, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே, எல்லாரையும் தொட்டு சுவமாக்கு நீங்க சுவாமி, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரவார சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை தேடட்டும் சுவாமி. நீங்க தானப்பா பரிகாரியாகிய கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுகிறவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி. தேவைகளோடு இருப்பார்கள், ஆனால் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற உதவிகளை கட்டளி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி. வியாதியில் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்கள், ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக அப்பா, முதியோர்கள் ஆண்டவர், எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவர், உதவியற்றவர்கள், அனாதவர், அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் ஆதரவற்றவர்களாய் ஆண்டவரே எத்தனையோ முதியோர் வைத்திய சாலைகளும் நிரம்பி வழிகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே நமதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா. நமதியோர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், நமதியோர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, நமதியோர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம். காப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. காப்பனே இன்றைய நாட்கள் தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர நீதி விரட்டும், உண்மை விரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். அப்போ தேசங்களை எல்லாம் பகுத்து இனங்களை குடிய மாற்றி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவர் நன்மையாகவே இருக்கட்டும் சுவாமி. நீ ஒவ்வொரு தலைவர்களை எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடுவாழ்ற மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்கிறோம் தலைவராக, தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், வேண்டி கொள்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா வேதத்தில் எல்லா காரியங்களும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க. தேவ ஞானம் இவர்களை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு இப்படியாம் அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் மாதான வீரர்களுக்காக ஆண்டவரே, எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவர தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா இவர்களை வழி நடத்தும் சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இவருடைய காலங்கள் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்கள் எனக்கு தக்கதா இவர்களை வழி நடத்துங்கள். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா அந்த இடத்தினாலும் உங்களை சுரையினால் நோடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களுமே இருக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இப்படியாக ஆன வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குரல் அப்பா, இனங்களுடைய கூக்குரல் தகப்பனே. இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூக்குரல் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் காண்கிறீர்கள் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போகிறது ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம், இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்ன தகப்பனே. இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய முதுகு பின்னாக தெரிந்து விட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே. நீங்க எல்லா உணர்வுகளும் இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர், நீங்க மாறாதவர் அப்பா. நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி. தகப்பனே, ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. அப்பா, காக்கையோ இன்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற, காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன் ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டி இறக்கம் செய்யுங்கப்பா. சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே, இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. நான் ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி. எங்க பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கைப்படியாமல் தாண்டதம் ஆடிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு பிசாசின் தந்திரங்களோடு மாண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடு மாண்டவரை தகப்பனே, அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியா செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் நம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டிக் ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி. பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே, விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே, விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, தகப்பனே, சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற காலம் ஆண்டவர். தகப்பனே, வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்கள் மறுபடியுமாய் திரும்பட்டும், மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா, உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்துருவானவர் சூசித்து விடாதபடி தகப்பனே, இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறவளாய் எழும்புகிறவளாய் எழும்பட்டும் சுவாமி. எழும்பட்டு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் சகப்பனே. ஆசீர்வாதா நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி, எந்தெந்த நிலையில் எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா, அந்த நிலையிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா, சுதந்திரங்களில் சபைகள் எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை, அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா, உங்களோட வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே, இதுவரை நடத்துறதேவனே, உங்களோட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா, இங்கு வரும்போது எடுத்துக்கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடு உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளுக்காக வேண்டிக் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் நிற்கிறவர் சுவாமி, இவர்களும் கூட பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவர்கள், எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களின் சபையில கொண்டு சிறக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும், கீழ்படியட்டும், சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. சுவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையில் நிற்கிற போதர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கிறவர்களாக ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களாய் சபையை நடத்துவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. போதர்மார் குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவர் முன் மாதிரிகளாய் அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதுமணி. இந்த நாட்களில் ஆண்டவரே சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதனால் நன்றி, நன்றி அப்பா, ஹிருவி அப்பா, ஹிருவி அப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா, ஒருவர் தான் கெட்டு போக கூடாது அந்த சித்தத்தின்படி அப்பனே அவ்வளவு அன்பு நிறைந்தது. பரான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவனவன் கெட்டு போகாமல் நித்திய இவனை அடையும் அவரை தந்தால் இவ்வளவாயுலகத்து அன்பு குந்திங்கப்பா, அன்பு குந்திங்க. இந்த அன்புக்கு ஆண்டவரையால் அகலகிறம் இல்லை ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே சகோல இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படி ஒரு நாள் நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்ல. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க சார். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டெலிவிஷன்கள், ரேடியோக்கள், இன்னும் ஆண்டவரே கைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் கூட வார்த்தை சொல்லப்படுகிற நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும், கீழ்படியட்டும். சகப்பனே இதை நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரு, சகப்பனே இந்த காரியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா, உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் இந்த ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரு. எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்றி வளரே அடைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருண்ட தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. எத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். ஆண்டவரே நீங்க போன இடங்களில் எல்லாம் விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. சகப்பனே இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் என விக்கிறோம், காண வேணும் அடையும். படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இன்னமாய் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்லாண்டவரே உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலியானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களானாலும் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லி ஆண்டவரே உங்களோட அன்பை சொல்லட்டும் சுவாமி. சொல்லட்டும், ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க, மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளு சகப்பனே. என்னமாய் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தாங்குங்கப்பா, கண்ணீரப்பா, வியாதியப்பா, அடிக்கப்படுகிறவர்களப்பா, துன்பப்படுகிறவர்களப்பா, எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்கள் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க சுவாமி, தேவைகளை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்க என் தெய்வமே இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டி அன்புதான் இந்த மூணு காலமாண்டு ஆண்டவரே, கொடுமையான காலம் ஆண்டவர். ஐயா, குடும்பங்கள் பிரிந்து, உறவுகள் பிரிந்து, தகப்பனே, என் தகப்பனே, நீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம், அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரே நேசித்து ஆண்டவரே, ஒருவரே தாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அப்போ அந்த குடும்பங்களுக்காக வேண்டி குடும்பங்கள்லாம் பிரிவு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கடினங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பெற்றோர்களுக்காக வேண்டி, எப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி. அப்பா, இலங்கை தேசம், இலங்கை தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே, தகப்பனே, பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய்கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்பு வல்லவர் நீங்க, திருப்பு வல்லவர் நீங்க ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இறக்கம் செய்யணும், உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும், உங்களோட மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் ஜனாதிபதியை மறுபடி இருக்கிற மந்திரி சொல் பாதுகாத்துக் கொள்ளும். இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டி எல்லாம் கூட கருவையாப்போம், கருவையாப்போம், சமதான ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களோட கருவையினால் தாங்குங்கப்பா, தாங்க உங்க கருவை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, எல்லாம் உங்களுக்கு கருவை, உங்களோட கருவை, கருவை, கருவை, அப்படியா எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வாங்கிக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்து தந்து இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்ளுவோம் நல்லதுதாவே. ஆமே, ஆமே, ஆமே,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான வாழ்த்து கொண்டு இந்த வேலையில் முடைபெறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி ஐயா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக, உங்களோட ஊழியத்துல அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடைய ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களுக்குடாக வழிநடத்தினார். இணைந்து ஜபித்த மறுபோலத்தை செல்கின்ற பொழுதும் ஜபிக்கப் போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பிரசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒளிபரப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கத்தர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வெளிப்படுகிறிவைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா கத்தாவே. இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிரிவைகளுக்காக உமக்கு சோத்திரமையா, இயேசுவின் நாமத்திலே ஆமேன். இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கருமான கர்த்தருடைய, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களே அவருடைய நன்மை மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களே போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களே காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கீழாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து இந்த நாட்களை சங்கீதக்காரன் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது, அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களிலே மீட்டு இந்த நாட்களிலே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களில் உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களை கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களில் எகிப்து தேசத்தையும் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களே வருகிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களே இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதே நாங்கள் வாசிக்கிற வகையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கத்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களையும் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களில் பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்கிலே பிரசாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124:8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்திலே இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களே இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13:6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, யாத்ராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்ப பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனா இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கனிமான அன்பு பிள்ளைகளே, இந்த கனிய குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ளே அந்த பாருங்க அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் பாலிவ வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள், நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளுன்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னாலும், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிறவர்களில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரம் 6வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது, சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள், 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் பாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களே தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறார், ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள் சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிஃபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை 1 பேதுரு 5:7 சொல்லுகிறதா, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்கில் ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வாங்க உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி, அப்போ அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களாக முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாக்கில் சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்குன்றாரு. எனக்கு கத்துடைய பிள்ளைகள் டெய்லி வந்து அதே ஜெபமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போகிற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க. ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்த பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். எவ்வளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவான் 8 அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அங்கே 36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிவர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை, எத்தியோப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களில் இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம் என்று சொல்லி அந்த இடத்துல பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களில் அந்த சகோதரி இந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களில் அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைமில் போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள் எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது. நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களில் அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களிலே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்களில் இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள் அறிமான கத்துடர்கள். ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிவீர்கள். 6வது வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரையாக மாற்றினார். இந்த நாட்களை வேதம் சொல்வது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரையாக மாற்றி இந்த நாட்களை அவள் நட சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு, அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம் அருமையான கத்தோடு. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவமில்ல இந்த நாட்களில் ஒன்றுமேல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்க அறிமான அன்பு பிள்ளைகளே. அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல, சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களில் தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது சொல்லி சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக, அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷகுமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்கள் அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தாருடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரன் இந்த நாட்களை வெளிப்பட்டார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமாம், அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே 3 பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, 2வது சுவிசேஷத்தின் ஒளி, 3வதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனோட விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்க கொன்றுருவான் இந்த நாட்களே, அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்துட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுரடிகளா இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே வருமான கத்துட்ட பிள்ளைகள். நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் இங்க கீழே போகணும் இந்த நாட்களில், அதாவது இலங்கை தேசிய கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலுப்பர் கூட போடாதபடிதான் அந்த நாட்களே அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அரும பிள்ளைகளே அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால் அவரே ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களே நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே பிரசங்கி சீசத ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்துல கேட்டார். ஆண்டவரே என்னிடத்துல பணம் இல்லை ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன உலையிலே ஆண்டவர் சொன்னார் நீ போன்னு சொல்லி சொன்னார். நீ போன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வழியிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த பணத்தில் அந்த அவர் அந்த

தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து, இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியால் ஆகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறான். தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கத்துடைய பாருங்க, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களிலே ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்றது பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களே இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் ஒன்று இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையிலே. என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பெற்றோர் என்ன செய்யணும் சொன்னால், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை தள்ளிவிடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களிலே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களில் நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார்கள் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்த நாட்களே கொடுத்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் அப்ப இந்த சுவிசேஷத்தின் இந்த பிரசன்னமானது இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால், குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சோதனை சௌதரி, அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள், இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவனை அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சோதனை, கலாத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும் படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள்.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள்ல இருந்து, சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து, அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் உருவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே. அங்கே எபிரேயர் நாக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயரின் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவருக்கு, இந்த நாட்களை பாருங்கள், மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இந்த நாட்களே இருக்க, அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது. ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களிலே கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களில் உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்கள் இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் யோவான் சுசேஷம் புத்தகம் சொல்லப்பட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களை புத்திரர்களா இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜேமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜேம் பெற்றவராய் இந்த நாட்களில் இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களில் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார். இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி, அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களை நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன? அவர்கள் இந்த நாட்களிலே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்களுடைய கையிலே பிடிபட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆகலை பார்த்து ஆகலை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம்? உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேலையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த 20வது வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா? தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேல வைக்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதின் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கத்தா, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சொல்லிக்கிறனையா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களே முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று வாழ் நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரேஸ்லோடையா, பிரேஸ்லோடையா.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவது நிகழ்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக ஃபேஸ்புக்கு கூடாக எக்ஸ் தளத்து கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்னைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா,
0: இன்னைக்கு பாட்டு அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி அந்த தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமென், பாட்டு. ஓகே, நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையானவர்கள். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேஷரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமீன்,
2: ஆமீன்.
1: நடந்த வேளையிலிருந்து ஊழியர்
2: பாசன்
1: அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்திர சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய கர்த்தாவியானவர் தாமே அவர் கூட வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே அவரே ஒப்புக்கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதியில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு தீமத்தி நாலாம் அதிகாரம் 18 வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான். குடும்பத்திற்கு தீமை செய்கிறான். கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினாலே என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது. வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டு கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்தில தான் தீமையை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில தான் தீமை தொடரும். இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்னை காப்பாற்றுவார். பரலோகத்திற்கு போவதற்கு என்னை காப்பாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர். நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர், தீமை உன்னையும் என்னையும் மோதும் போது கத்தர் எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நகர்மையானவளே, வேதம் சொல்லுகிறது 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கத்தை செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி. இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற, முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னத்தான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான். பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான். வியாதியினாலே நொறுக்குகிறான். உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான். வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். இயேசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சரீரத்து உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

சங்கீதம் 91 9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாக்கியம் அது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொத்து நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி எடுத்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே, உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையா இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நிச்சிலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்துவிட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன், எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன், எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றார்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுன்னாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் அதை எப்படி தடுத்து நிறுத்துறார், சகாயம். அது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸா விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவர் தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்தில, எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடாத, அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தி நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமாயிருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவ இருக்க, வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய, கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக்கொள்வார். அவர் கூட இருக்கிறாரு, எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாரு, பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமையை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். உபத்திரம், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறட்டும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பிலை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30?
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு? ஆமாம்,
0: ஆமாம். அதுல வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல்
1: ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்ட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம். திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்தின் தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. பல 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கத்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் உபயோகித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். God bless you. Amen.
0: God bless you, brother. Thank you.
1: Amen.
0: Thank you. Thank you.
2: Recording stopped.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜப வேளையில் இணைவோம்.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒருவிசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றியிருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும், மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் செய்து சொன்னார், பிரதர் நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்கக்கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை நோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடலை கேட்போமா?

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வாழ்க தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வெற்றி தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

ஹாலேலூயா. வானங்களில் உள்ளவைகளே, பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகா அச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே,

0: Recording in progress.
1: வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறு வலுவேற்பை கேட்க போன்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அந்தனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். நடத்துங்க பாஸ்டர். God bless you. Amen.
2: Amen. Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக மகிமையா வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதா இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5 43 48 வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமா கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள். அப்படி சிணைக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து அதனால்தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய் அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால் சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம். அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய்த. ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிப்பாமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் போற போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகமடைகிறேன். உற்சாகமடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமேன். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில. அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரியை செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலையாகும். ஆமென். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சவுலை குறித்து உங்களுக்கு தெரியும், சவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, கவனியுங்கள், நூற்றுக்கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
3: சொன்னார்,
2: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினதினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான். நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசனை முறைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததின் நிமித்தம் கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். எங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமாக எழும்பினா இவன் அழிக்கப்படுவானாக

ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24-25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு அந்நீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனியங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை துறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, கவனியங்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3வதாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவன் சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல் கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.

0: கவனியுங்கள், ஒன்று தீமேத்தேயு முதலாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிட்டு, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும், நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிறதவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மேலும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசின் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனா தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லது? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்யறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீன்மை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம்? உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்கோ இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல. அப்படியா இருக்க கடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேலைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்வார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய், இனாமாக, இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது, தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து, ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இயேசுவின் நேற்று நமக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவ செய்திக்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். இந்த வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37
3: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
4: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
3: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவர்களையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கேட்டவே பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.

அண்ணா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள்

நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழிநடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில்

பதினெட்டு ஏசாய அறுபத்தி ரெண்டு பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் ஏழாவது அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம்.

0: அனைவர்களும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாசனாவோம் லோகனவாரிடமோ பிழைப்போம். அவர் ரீதியான அபிஷேக ஆராதனையுடன் சுத்திகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வித வார்த்தைகளோடு வழிநடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தேவ ஊழியரை வரவேற்போம். ஓட்டமா
1: சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா அப்பா. இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்களோடு கூட இந்த முகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த உணமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.

நீர் ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தை தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியா இருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் இயேசு நாமத்தினால் ஆமீன்.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நீத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபெற வீணமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம்.

படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் எங்க கண்ணோக்கி பார்த்தீரப்பா ஆண்டவர், ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா, ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவன் அப்பா ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர் தாராளமானவர் எல்சடாயாகிய தேவன், தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகி தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவர் அப்பா, அதிகமானவர் அப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி

ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா, உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா, உம்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள உட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், புறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவியின் கன்னியோ சகல நற்குணத்திலும் விளங்குமர் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கரு

சூத்திரமுண்டமாய் ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே, உடைய ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே, தேவனை எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனை, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனை. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாயின் சொன்னவரே அப்பா, விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹல்லேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத்தரும்படி செவிக்கிறோம்.

பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் மெழுகு போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பர். ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடுன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லையன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பெயரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. அதில் ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வைமும் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம் அந்த உரிமை அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவருடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே, அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறார்கள் நாங்கள் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில

0: அது உங்களுடைய சித்தம் அப்பா. ஆண்டவராக தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது மொத்த சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து எங்களை பெருக பண்ணுவது உங்களுடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நெற்றியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு இருபதாயிரம் ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா. இச்சியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனி உண்மை அறிந்த அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரம் தகப்பனே. தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களை திருவதாரம். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பார்த்துடா நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே. நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரம் ஆண்டவர். எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலை ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதி ஆண்டவரை சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரை விதவிதைத்தார்களை நூறு மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுந்துள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கும் அப்பா. எங்களை எப்படி பாவிகளா இருந்தோம் அப்பா, பரதேசிகளா இருந்தோம் அப்பா, அந்நியரா இருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளா இருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளா இருந்தோம் ஆண்டவரே தேவனே, உன்னை அறியாதவர்களா இருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே தேவன். எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்க பலவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொக்கு சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர். நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கே வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே மக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா. ஐயா நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராக தேவனே உடைய தலையை கட்டி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே, உங்களுடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையான விரப்பாராச்சா. தேவரீரங்களை ஆசிமிட்டு எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாத தீங்குக்கு விலக்கி காத்திரடும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசு நாமத்தினார். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழி நடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாரா?

ஆண்டவரின் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஒன்று சாமுவேல் 18 அதிகாரம், 62 அதிகாரம், பழைய பள்ளிந்தும் புதிய பள்ளிந்தும், மத்தையும்

0: வாழ்த்தி வரவேற்போட்டமா
1: அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கவானுடைய நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாளே நாங்கள் அப்போஸ்தல 16 அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதமங்களுக்கு சொல்லி தருகிறது பாருங்கள். நடு ராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்து சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததென்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாது இருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள் பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள் அந்த இடத்திலே. யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை துதி துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும் சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே விடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மனவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை ஆண்டவரே, உமது சபையை

கற்பிக்க உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள் அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக பாடல்களின் மூலமாக அவர்கள்

சபைகளிலே மறைந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள்

0: ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, நார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிற கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரை உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கட்டாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீ தந்து அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரை இறக்குகிறதையும் ஆண்டவரை அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரை மட்டுமாய் காத்த தேவன் இனி உங்களுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாத படிக்கு ஆண்டவரை அப்பாவை பொஷிக்கத்தக்கதாக ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். ஆண்டவரை காகங்களை கொண்டு ஆண்டவர் இல்லையாவை நீர் போஷித்திரே ஆண்டவரே. அது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறது. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவர. அப்பா உம்மால் ஆண்டவரை கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர. உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவர் நிலத்தில் இந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனை தந்து ஆண்டவரை இந்த உணவுகளையும் ஆண்டவரை அங்க இருக்கிற பஞ்சங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரை அவர்களை பரிய பசு ஆட்சி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை அந்த தேசங்களில் இருக்கிறதா என்னென்ன தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவரை வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த வறுமை எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரை அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்தில ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நீரழிக்கும்படியாய் சுதைக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அந்த மக்களை மாட்டி வடைக்கிறபடியால் தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இடிவார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே இந்த எபோலா

கருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இத்தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காப்பி வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்படியாயில்லாத சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாயின் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க இருக்கும்பா.

0: வந்து வழிநடத்தும்படி ஆயிடுச்சுக்கும். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோடு கத்தாவை ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கர்த்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவங்க எண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி சூற்றம் அப்பா அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ப உதவி செய்யும்படி ஆய் சிந்திக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்த முடியாய் சிந்திக்கிறோம். அப்படி என் தேவன் திருப்புவதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றோ ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டத உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன் ஆமே. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாக்கல்ல இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது, இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையும் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பண்ணே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படியே கூட சப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவ சீர்படுத்த முடியா ஒன்று கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களை அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு சூத்திரம். இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனியர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி கூட ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்த காய்

அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வில உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லாத்திலும் இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறத தகப்பனே, இந்த வெயில் வெக்கியால் அகோரங்களாலும் ஜனங்கள் அக்னியாக எழும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பன். ஆ

என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. மால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிதாவே, இந்த கொடிய கொடிய வேத

குணமாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள் பக்தனே. ஆவியானவரே உம்மை போலகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா, அன்பான ராஜாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களையும் நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அபிராவே இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு நீரே உதவியாயிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருந்த தகப்பனே. அப்பாவிதாவே லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. மகனை உம்மது கரங்களால் பற்றி

0: குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வியை அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நந்தியமா கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
0: அமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாட்களே இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன் மாற எழும்ப கத்தர் உதவி செய்ய வேண்டும். இன்றைய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரையும் உடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவர நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே

கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவர்கள் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை

தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக நிச்சயம்.

போல இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை

காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவருடைய பிறப்பு, பாடு, மரணம், ஆண்டவரே உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்க

அண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்.

செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பால் தான் இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து

0: உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் கலப்படுத்தி வீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்தி வீராக செவிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி, உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதோட ஒத்தாசியோட ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென.

0: Recording in progress.
1: ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டு நேரப்படி மாலை 6:45 திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்போ ஜோம்ப ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய விழுத்த நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செவிக்கு. ஆவியானவரே உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதியை நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அனைவர் மீதும் உமது பிரசன்னம் மறகட்டும். ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மயப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெய்தேவனை இந்த உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது ஆண்பார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தைகளுக்கு தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்றைய தடைகள் வராதபடி உது ஆடுபாத கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியலை சொல்லுகிறோம். காரணம், நீர் உண்மையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே, நீ கிருபை செய்ய வேண்டுமாக செய்யும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை ஜெபம் பாடலை சிஸ்டர் கர்ண அவர்கள் ஸ்காபரோன்டியாவில் இருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விழுத்து சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா.
2: வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையும் தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்தறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கத்தாவே, எங்களுக்கு எல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக. அப்பா தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கத்தர் நேரங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்திருக்கிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். அப்பா, ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஷ்டவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, இந்த இடத்திலும் கத்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உம்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருங்க ஆண்டவர். வேங்கல்சம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கர்த்தாவே, இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை. கர்த்தாவே தகப்பனே, நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே, தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடு தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக நம்முடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சகோதரர் ஸ்ரீபிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக சுமிக்கிறோம். தவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழிநடத்தி கத்தருமுடைய பாதத்தில் அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மாந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவியும் ஒத்தாசையுமா இருக்கும்படியார் நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரை அபாயமாக வரப்போகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், கர்த்தாவே உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க. அப்பா பின்மாட்டத்துல போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை செல்கிறதா ஆண்டவரே. அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பவர் நீர் கர்த்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களோட வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவை மனம் திரும்பும் போது பரலோ ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவ தூதர்கள் கத்தாவே மகிழ்ந்து களை கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அந்த ஊழியத்திலே கத்தாவை உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கத்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தாகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எங்களுடைய உறவுகளும் ஒன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கத்தாவை உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாக எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய ஒருவருடைய காதலின் கற்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழி நடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க. அப்போ அநீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான், ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக. அந்த அரசியல் மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்போ அதகப்பனே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்திலே உம்முடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் ஜனங்கள் மத்தியிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அறியாமை நிரலுக்குள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா சகப்பனே, நீர் மீட்டுக்குள்ள வல்லமை உள்ளவர், ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்கள் இந்த விடுதலை ஆக்குங்க. அறியாம செய்யற தவறுகளை மன்னிக்கும்படி அழைப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கதாவே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, கனடா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா இன்னைக்கு தப்பு வைக்கிற தகப்பன், நீர் இந்த தேசத்திலே இருக்கிற எந்தவரோடவும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா கடைசி நாளில் இந்த பூமி, இந்த வானம், பூமியெல்லாம் வெந்து உருகி போகும் என்று வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் முடிதி சபிக்கிறோம். அப்பா கடைசி நிமிடத்தில் ஆகலும் உண்மை தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் சபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அனைவரே. அப்பா நீங்களே எல்லாரையும் நடத்துங்க. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றையும் அன்பரிய இயேசு கிறிஸ்துவின்
3: உம்மையை நான் பற்றிக் கொள்வேன் பேருவி வரை. நன்றி நன்றி இயேசுவே.
2: உம்மையே பார்த்து ஜெபி.

0: 프레이슬러입니다.
1: பிரைஸ்லோ சிஸ்டக்காரனா, நன்றாக ஜெபித்து ஒரு அருமையான பாடல், பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துகிற மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: அப்படியே ஆசீர்வதிப்பதாக.
1: இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுறோம். சிஸ்டர் கர்ணாஸ் காப்ரோன்டாரியோ, நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்டாரியோ அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வச்சு சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பும் அந்த மகளை அரவணைப்போம். பேசுவோம் சிஸ்டர் கிரேஸ்.
2: Praise the Lord, Uncle. Praise the Lord.
1: கிரேஸ் வெல்கம்.
3: நன்றி.
1: நாளிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்ட தியான பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வார தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல, நாமம் இயேசு நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருப செய்யறபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே, சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின்

உயர்த்துவேன் நிதந்த வாழ்க்கை பேரின்பம் அதே எண்ணி எண்ணி உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம் சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம் துதித்த

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமி உமது பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே. நீர் அதிசய அற்புத

உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை

நண்பன் உண்மையுள்ளவரே உண்மை என்றென்றும் துதித்திடுவேன். உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தருமே. வேணான்னு கிடந்து எந்தன் வாழ்வை வேண்டும் என்றே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு

வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்திரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலை

0: தந்திட உங்க கிருபை தந்தேரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்து கூடாக எங்களுக்கு விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை வேண்டாம் தேவன், இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போறது. தேவனோடு எங்களை உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிறகொன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்னென்றால், அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும் அப்படியான நேரத்திலும் இருதயம் எங்களை இருதயம் எங்க இருக்கிறது என்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் வந்து அவரோடு நடக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால், நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரமில்லை, எங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த எந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலேயே அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லையோ அல்லது துன்பத்தோட அவையல் இருக்கேக்கையோ எங்களுடைய இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய எங்களை நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும் போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏன்னா மற்ற சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், அந்த இதே மாதிரி நடக்குமா, அதை அல்லாட்டி இது எப்படி அவர்களுடைய காரியத்துல நாங்கள் இப்படி பங்கு கொள்ளும் போது இது எங்களுக்கு அப்படி நடக்குமோ எப்படி நட. ஆனா தேவன் போக வேணும், வர வேணும், எல்லாரோடும் கலந்து கொள்ளணும். ஆனா எதே எதை நாங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதே சூழ்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றி வாழ்வா நடந்து செல்ல முடியும். தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்தால் எங்கள் உணர்வுகளுடன் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தளித்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம், அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டோடு நாங்கள் விசுவாச இதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படும். அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து அவரோட தரிச்சிருக்கும் போது எங்கட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியையும் காருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கத்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்துல தக்க ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம். ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் ஒரு இருக்க இருதயத்துல இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் வந்து நாங்கள் இருதயத்தை நல்ல திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும் போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழுகிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானிக்க அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கவும் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துரியதென்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளை பொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் என்னும் என்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உணர்வுகளால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூடாது. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட் கூடாகவோ எந்தெந்த டிபேஸ் எந்தெந்த இதுகளுக்கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இதைத்தான் சாரும். ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும் போது தேவன் பேசுகிறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அது அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் வேத தியானம் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உம்மை உயர்த்துவதே என்ற அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 கொரிந்தியர் 5:7 தேவனுடைய உறவு, விசுவாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனதை திடப்படுத்த வேண்டும், அன்பு என்பதை தியான பகுதியில் தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் கிரேஸ், கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்ய காலங்களில் கிளச்சவை அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை எடுத்து வேதத்தியான பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:7 என்ற பகுதியை தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை மையப்படுத்தவன் அதற்காக பாடுபட்டு ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ டு கோ அஹெட்.
2: Amen, amen, amen. Thank you, Lord. Father, Lord, we thank you, Lord, for your wonderful presence, Lord. Lord, without which, Lord Jesus, everything that we say and do would not, Lord Jesus, count for anything. Only your presence, only through your grace, Lord, and mercy, only through your loving kindness, Lord, that we can come, Lord, boldly into the throne of grace and, Lord, carry ourselves before you, Lord, even though the accuser of the brethren that stands before the Lord, accusing his very children day and night before him, because they know, the devil knows that they belong to the Lord God Almighty, that they have been bought with the price of his blood, they have been sealed unto the day of redemption. That's why he wants to accuse them. But Lord God Almighty has said in his word in Isaiah, no weapon that is formed against us shall prosper, and no voice that rises against us, Lord, you have said, will be condemned and will be judged, because this is for the servants of the heritage of the Lord. So they have been given such a wonderful word, because we are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. And when you have called us in such a manner, Lord, we are seated together in Christ in heavenly places at this very moment. That is our position in Christ. And so, Lord Jesus, nothing can ever come against us. Nothing can touch us. And so we thank you for that wonderful promises of God that are yea and amen in Christ Jesus. But that wonderful protection you have given us, Lord, that is why you have sealed us by your very Holy Spirit, Lord, unto the day of redemption. So we thank you, Lord Jesus. Lord, we thank you, Lord, for the very way, Lord, that your word has taken resonation, Lord. It has resonated, Lord, in our hearts and lives, Lord, that, Lord Jesus, this is your word. This is the life-giving force that is within us, Lord Jesus. No discouragement, no failures, nothing, Lord Jesus, here on earth, Lord, even though they comes against us, Lord, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against them. That is what you have given us, Lord. That standard is the living word. That standard is the living word of the living God coming through us. So we thank you, Father. Father, even as the listeners are listening at this time, Lord, and all those other channels, media ways, Lord, that networks that are coming and joining us, Lord, and 97 radio stations, Lord, oh God, Lord, this is, Lord, of the living God Almighty coming through and working and moving and doing his work through the power of the Holy Spirit upon each and every entity that you have provided for us, Lord, emanating, Lord Jesus, broadcasting, Lord, from the headquarters of Toronto, Canada, Lord, under Lord, Brother Leslie, Lord, and Sister Rita working alongside, Lord, even as Brother Brahendran has been hosting, Lord Jesus, today and the rest of the days and now the weekend meetings, Lord. So we thank you, Lord, for that call. Thank you, Lord, for that purpose. Thank you, Lord, for the way in which your wisdom and knowledge and understanding alone can do this, Lord. This is not of man. This is not of person. This is not of the flesh, but of the Spirit of the living God that is coming, working and moving, Lord, through the handmaidens of the Lord that have been already coming and ministering as well. Through Sister Karuna, Sister Grace, and myself, praying, Lord Jesus, for the listeners, Lord, as they are listening, and Brother Mahendran would come and pray for the also the workers, Lord, the participants that are coming and giving forth the word, Lord, the servants of the Lord. So we thank you, thank you, thank you, Jesus. Now, Lord, we give, Lord Jesus, as the listeners, Lord, are waiting, Lord, eagerly, Lord Jesus, and they have been already ministered by, Lord Jesus, the worship that has been going on through the praises of your handmaidens, and also the devotional that has been shared, Lord. Lord, everything, Lord, that has been shared is for your honor and for your glory, that, Lord, they are building up of the faith, Lord Jesus, of the listeners and edification of the listeners, Lord Jesus. So we thank you for that, Lord. Now also, Lord, pray, Lord, even if the listeners are listening, Father, they might be coming from different situations in different countries with different societies, Lord. It does not matter to you, Lord. You created them all in your image, Father. All five continents were created by you. And Lord, we thank you, Lord, for every one of them that were, Lord, created in your own image. And you put your spirit, Lord, even if they want to acknowledge it or not, the very breath that they breathe is from the living God that came into them, Lord. And that is why you are, Lord Jesus, waiting so eagerly, waiting, Lord, with your love and compassion upon them, with your love, grace, and mercy upon them, Lord, that they will seek you and find you, they will know you. And all the servants of the Lord that are lined up, Lord, as they come forth and bring forth the word, Lord, will find a place, Lord, in their hearts and lives, Lord Jesus, to go forward and grow in their spiritual lives, Lord. And to those that do not know you, Lord, this is the very works, Lord, that you're working, that we might work the works of God. It is being said, Lord, only through the power of salvation, it's through the preaching of the gospel. And therefore, Lord, anoint the servant's lips, I pray, O God, even as they come and share the word of the living God. And Lord, even as this goes forth, it will not return to us void. That is a promise from you, O God. Thank you, Lord, because it is sharper than a two-edged sword, and it will, Lord, cut asunder with under every wild imagination and bring forth that clarity and that power, oh God. Only you can do it, Lord, as the anointing power of the Holy Spirit will break through, bring forth victory, bring forth, Lord Jesus, that is of you, oh God, at this very moment, Lord. Oh, thank you, Father. Now we, Lord Jesus, give those that are also listening, Lord, despite of their circumstances, Lord, whatever the enemy has been trying to attack them, Lord, they are, Lord, Lord, according to the words that they have been receiving, Father, will encourage them, Lord Jesus, upon the most holy faith that you have given them, Lord. That faith is of God. Even if it is a small measure of faith, you said, Lord, size of a mustard seed. If we can work on that faith and put that trust upon the living God with that faith, we will see mighty things, you said, Lord, because you have gone to the Father and you shall do mighty things that I did because of that, you said, Lord, because you have sent that Spirit upon us, Lord, to work, Lord, the works of God. So we thank you, Father. Lord, we give, Lord Jesus, all the rest of the network that is going to go on, Lord Jesus, with Nithya Velicham at this moment, Lord, right to the end of the segment, Lord, as the listeners are listening. Touch them, Lord. Lord, not only just listeners, but doers of the word that have been going on with the word of God, encouraging them how to be doers, how to be, Lord Jesus, be encouraged in their hearts and faith in their lives to grow, Lord, and bring forth much seed that has been sown upon their hearts to bring forth fruit accordingly, I pray. Give them that grace, give them that power, the wisdom, knowledge, and understanding, opening their eyes of understanding. So I thank you, Lord, for the work of the Holy Spirit that is going on, even at this very moment. I seal them, Lord, in the name of Jesus. Decree and declare it over in the name of Jesus Christ, even as you are working according to your will and your plan and your purposes. All things work together for the good of those who are called according to God's purposes when they love him. That is what the word says. That is from Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. I pray this in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajanangaru, prayer. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்குவர். தொடர்ந்து நான் ஊழியருக்காக ஜெபித்துவிட்டு செய்தியை கடந்து செல்வோம். ஊழியருக்காக ஜெபிக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகத்திலே அநேக தேசங்களில் நேரங்கள் காலங்கள் பாராது ஓடோடி வந்து இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதி உவாச நேரங்களும் கூட வார்த்தை கொடுக்கிறார். இவர்களுக்காரங்கள் பாடுபட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த கலந்து கொண்ட ஊழியர்களுக்காகவும் பாதுகாத்து ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களுக்கு தந்தவரே அந்த கிருபைக்கா நன்றி. இந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த செய்தியின் சத்தம் இந்த நாட்டிலே இந்த உள்ளத்திலே இந்த கிராமத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு பிரசனம் வந்து நீரான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீர் கண்டுகொள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, அந்த சங்கமா வானொலி இரவு பகலாக வார்த்தையை விதைக்கிறாள் சுவாமி. எல்லோரும் அறிய வேண்டும், இந்த ஒன்றான மெய்தேவனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் விதைகள் உலகமங்கும் விதைக்க, பாலவனத்திலும் கூட விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா,

0: நாம் செய்யலா நேரம் அல்லவா ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையில விதைக்கிற நேரம் ஐயா, மற்றம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடுறோம், இப்போது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் போது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுது அந்த இடத்துல ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருதி செய்ய வேண்டுமாக சொல்லி ஐயா, இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். வார்த்தையை கலக்கும் சுசை ஜஸ்டினா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளக்கத்தின் சார்பிலும்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நடக்கிற துதி ஆராதனை அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களே,
2: எல்லாரும் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கத்த தாம எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: கத்தருக்குள்ளே காரணம் உங்களோட செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்கள், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காம அநேக ஜபத்திலே நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜபத்திலே நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்களை ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வானொலி கூடாக இணைந்திருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கீழே செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுகிறீராக. நாங்களை தாழ்த்தி உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஆய் எங்களுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:23 வசனமா

இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இன்றைய தலைப்பு வந்து நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் தலைப்பு. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்து கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்ததென்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அநேகர் அதை விசுவாசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேகத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் சொன்னார். ஆமேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவன் உலகத்தை ஜெயித்தது உண்மையான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் சுகந்தரிப்போம். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும். அவர் சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேணும். சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே இந்த அவர் அந்த மூன்று முறையும் சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நிறைய நாங்கள் நிறைய நேரங்களில் பிடித்துக் கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மைதான். உலகத்திலே சத்துரு இருக்கிறான், உலகத்துல உபத்திரம் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆமேன். அதனால் தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வட்டி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள் என்று சொன்னவன் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தினால் உண்டாயிருக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சமாதான கேட்டை பிசாசானவன் கெடுக்க தணிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்தலைத்தான் பிசாசானவன் அநேகரிடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமா இங்கே ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு முதலாவது அதிகாரம் 21-22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் முதலாவது அதிகாரம் 21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பாகத்தை பிதாவிடத்தில் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதரர்.
அவ எல்லா போராட்டத்தை, எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது, கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா, எங்களை விழுத்தும்படியா, கச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருப்பான். ஆனாலும் கர்த்தருடைய அவர்

அவருடைய பாதங்களுக்கு கீழே தான் அங்கே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின, அவரை கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். ஆவியானவர்தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவன ஜோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை அவர் அக்னிமயமான கண்களுடைய இருப்பதும் கருக்குள்ள பட்டியமுடைய அவருடைய சத்தம் பெரு இரைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். ஆமேன். நாளை 18வது வசனம் நான் மறித்தேன், நான் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போற அன்பு சகோதர சகோதரி, தேவனை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படி. ஆமேன். எப்படி முந்தின ஆதாமுக்கூடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவரங்களுக்காய் வெளிப்பட்டார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியாய். ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது ஜோவான்ல சொல்லப்பட்டிருக்க. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியில இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரெடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்காண்டி சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமேன். விசேஷமா இந்த நாட்களில் நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றவே இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போற. ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் வர்ற நாட்கள் வர்றமே நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகர தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய பாதர் பாட்டு அருமையான பாட்டு, அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாமல் இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்து அவருடைய விசுவாசங்கள் பலப்படுத்த அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போற. ஆமே. நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி.

துன்பநேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன்.

ஏ ஆமே, நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற. குடும்பங்களுக்காய், விசேஷமாய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற. நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்க ராஜா. குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடைத்தெறிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே, குடும்பமாய் அப்பா, நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கிற தகப்பனே. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே, ஆவியானவரே, எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் ராஜா. ஆவியானவரே, எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து ராஜா, உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா, நீங்க ஆண்டவரே கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா, இந்த வேளையிலும் தகப்பனே, நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த கிருபை நாள் ஆண்டவரே, உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரியே, வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன், உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்ட பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியிலே இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்கள். ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே, பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே, உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிற ஆண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சந்தலை இந்த உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாதென்ற இடத்திலே முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கப்படுவதாக ரப சந்தனம நன்றி ஆண்டவரே. விசுவாச கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிரியை செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்பா, நீங்க ஆண்டவரை மகிமை படுறதுக்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏகப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா, நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்குறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயமுள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகமடைகிறீர்கள். அன்பு சகோதரனே, இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி தகப்பனே. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்க

0: சுகத்தை கொடுக்கிற சகோதரியே, தேவடைய கரம் தொடுக்கிறது, தேவடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது, உங்களை சுகப்படுத்தும்படியா எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி, உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை பிசாசு எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு விக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியார் எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உச்ச தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி தகப்பனே. அப்பா நன்றி அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரே இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமாக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபை நாள் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீராச்சா. அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்திலே இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே, சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறான். சகோதரியே, தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை அதிசயத்தை காணும்படியாய் உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார். வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய்கொண்டிருக்கிறார். கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய்கொண்டிருக்கிறார். வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபசக்தனம நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய், உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரே ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரை அசைவாடினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரை லெஸ்லி பிரதர், அவர் குடும்பத்தை ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரே கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, ஒன்றுக்கும் குறைபடாம ராஜா. நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரே ஓடுகிற ஆண்டவரே சகோதரனே, நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரே, ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆவியானவரை உமக்குள்ள என்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா. அப்பா உமக்காய் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா, பலமடங்கு தகப்பனே. ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரே குழுவாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ரேடியோவுக்கு ஊடாக செயற்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்கள்ல தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அவர்களை ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி, வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயற்படுறதற்காய் நன்றி சொல் ரபசத்தன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினான் அப்பா. உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோவில் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தடங்களே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்கள் உடையவரே, உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே, சூரியனை பார்க்கலும் உம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறேன் ராஜா. இந்த வேளையே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்றி ருசி பார்த்து உமக்காய் வர்றாக்கியமாயோட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனை தச்சே அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சிஷே ஜஸ்டினா யோவான் 16:23 உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்து விட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தோன்ற காரணம், ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரியை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழி நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரருக்கு இப்படி ஒரு ஆவியானவர் தோன்றதே காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜபத்துக்கான எதிர்பார்த்து இருக்கலாம். ஆவியானவர் வழிநடத்திருக்கிற மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கத்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார், அந்த குடும்பத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும், சாட்சியில் சொல்லுவார்கள் விசுவாசிக்கிறேன். சாட்சியில் வந்தால் நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையெழுத்தையும் சகல காரியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுவிசேகி ஜஸ்டினா அவர் யோவான் 16:23 எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்காக வியாதிக்காக பாடுபட்டு ஜெபித்தார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையரையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு விஷயம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ணால் மீண்டும் வாருங்கள். ஓகே, சரி. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போகிறோம். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் செய்து கர்த்தர் உங்களே உங்கள் ஊழியங்களையும் ஆசிரியப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டரை அழைக்க போகிறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமுட ஒரு

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.